தெய்வீக ராகத்தில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஆர் வேதவல்லி பாடிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 19 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 26 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 9 தேதி செவ்வாய்க்கிழமை சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரலமுதம்.

0: மாறுபட்ட மனக்கோட்பாட்டை விட்டு விலகி நடப்பது நல்லது. அதனை ஊக்கப்படுத்தி வளர்ப்பது அழிவை உண்டாக்கும். குறள் எண் 858 அதிகாரம் இகல்.
1: இகழிக்கு எதிர் சாய்தலாக்கம் அதனை மிகழூக்கின் ஊக்குமாம் கேடு.
2: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேற்று

நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 6:04. காலை மலரின் நறுமணத்தோடும் புதிய நாளின் நம்பிக்கையோடும் இனிய காலை வணக்கங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 பிரத்யேக பக்தி நேர தொகுப்பிற்காக நான் உங்கள் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். இன்று மட்டுமல்ல, எல்லா நாளும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் துணை வருவாய் ஓம் கணபதி என்னும் தொகுப்பிலிருந்து ஒரு விநாயகர் பாடல். இயேசுதாஸ் குரலில் கேட்டு மகிழலாம். இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே தோணும்.
1: நேரம் 6:13. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். வாழ்வின் ஒவ்வொரு நாளுமே ஒரு புதிய வரப்பிரசாதம்தான். நேற்று என்பது உதிர்ந்த இல்லை, நாண்மை நாளை என்பது முளைக்காத விதை, இன்று மட்டும்தான் நம் கையில் இருக்கும் கனி. அப்படிப்பட்ட இந்த இனிய நாளை இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக தொடங்குவோமா? தொடர்ந்து பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் காமாட்சி பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் ஜானகி குரலில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 6:26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் சௌம்யா குரலில் காவடி சிந்து எனும் தொகுப்பிலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

வேண்டும். நேரம் 6:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் பரலோக ராஜ்யம் எனும் தொகுப்பிலிருந்து ராஜ்குமார் பாரதி குரலில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 6:39. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பக்தி நேர நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்க இருப்பது கிருஷ்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் ஜானகி குரலில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல்

0: தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும், அடுத்த 5 ஆண்டுகளில் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 100,000-க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 1499 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பாத்தீங்கன்னா பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டில இருந்து வர பயணிகள், குறிப்பா எபோலா பாதிக்கப்பட்ட நாடுகள் இருந்து வந்த பயணிகளை நாங்க ஒரு 3 விதமா பிரிச்சு, சிம்டம்ஸ் இருந்தா அவங்க அங்கேயே ஏர்போர்ட்லயே அங்க குவாரண்டைன் பண்ற பெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்ல பட் கான்டாக்ட் இருந்தா ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம்.
0: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும், அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒருசில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். அர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிக்கோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடவுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் 2வது இடத்தையும் அர்ஜென்டினா 3வது இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தித் துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. தொடர்வது.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பருவ காலங்களின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். சித்திரை மாதம், கோடை, வைகாசி மாதத்தில் விவசாய அன்பர்கள் வேளாண் பணிகளை ஆரம்பிப்பாங்க. அதோடு இந்த மாதத்தில் பருவமழையும் பெய்யும். இதன் தொடர்ச்சியாக ஆனி மாதத்துலேயும் பல வேலைகளை செய்வாங்க. பொதுவாக மழை பெய்தால் எல்லா வேலைகளுமே சுறுசுறுப்படையும். இருந்தாலும் தட்பவெப்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நமது வேலைகளை திட்டமிடணும். இதை நினைவில் கொள்ளவே நம்முடைய மூத்தோர் அந்த காலத்தில் பழமொழிகளாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆணி ஆறில் இடி இடித்தால் 6 மாதத்திற்கு மழையில்லை, ஆணி குமுறினால் 60 நாளைக்கு மழையில்லை, ஆணி மாதம் கொரடு போட்டால் அடுத்த மாதம் மழையில்லை. இந்த பழமொழிகள்லாம் ஆணி மாத மழை நிலவரத்தை காட்டுகின்றன. ஆணி அடிகோலாதேன்னு இன்னும் ஒரு பழமொழியும் இருக்குது. அதாவது புதிய வேலைகளை ஆணி மாதத்தில் துவக்காதேன்னு பொருள். ஜெயக்குமார் ஐயா, சொல்லப்பட்ட பழமொழிகள்லாம் அந்தந்த மாதத்தில் நிலவும் பருவநிலை வானிலையை ஒத்து இருக்கின்றன. பருவம் பார்த்து பயிர் செய், பட்டம் பார்த்து பயிர் செய்யணும், பட்டம் தவறினால் நட்டம், இதுவும் தட்ப வெப்ப சூழ்நிலையை கோடிட்டு காட்டும்

முதுமொழிகள். ஆனால் இன்னைக்கு இதிலெல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டன. வருடம் முழுக்க பயிர் சாகுபடி மேற்கொள்ளும் சூழலை விஞ்ஞானிகள் உருவாக்கிட்டாங்க. அதை விவசாயிகளும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டுப்படுத்தப்பட்ட சூழலை கொண்டு வந்துட்டாங்க. இந்த பயிர் சாகுபடி செய்ய இவ்வளவு வெப்பம் தேவை, இவ்வளவு தண்ணீர் தேவை, இவ்வளவு ஈரப்பதம் தேவை, இவ்வளவு சத்துக்கள் தேவை, இவற்றையெல்லாம் அளந்து அந்தந்த நேரத்துக்கு கொடுக்கிற மாதிரி கணினி வழியாக திட்டமிடுறாங்க. அவற்றை எடுத்துக்கிட்டு பயிர் வளருது, விளைச்சல்

0: எல்லாம் அளந்து அந்தந்த நேரத்துக்கு கொடுக்கற மாதிரி கணினி வழியாக திட்டமிடுறாங்க. அவற்றை எடுத்துக்கிட்டு பயிர் வளருது, விளைச்சல் கொடுக்குது, டன் கணக்கில் விளைச்சல் பார்க்குறாங்க. இதை ஒரு வகையில் வளர்ச்சின்னு நாம் எடுத்துக்கிறோம், விஞ்ஞான வளர்ச்சி தான். ஆனால் எதற்கும் ஒரு எல்லை உண்டு, லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எல்லை கோடு, அதை தாண்டக்கூடாது. அடுத்தவரை நோக்கி நம் கை நீளலாம், எது வரைக்கும், அவரது முகத்தில் உள்ள மூக்கின் நுனியில் படாதவாறு நீளலாம். பட்டுடுச்சுன்னா நாம் நமது எல்லையை தாண்டி விட்டோம்னு அடுத்த கட்ட நடவடிக்கையே எடுப்பாங்க. ஜெயக்குமார் ஐயா, பயிர்களுக்கு சத்து பற்றி கடுதாசியில் எழுதணும். இயற்கை செயற்கை பற்றி நிறைய பேசுகிறாங்க, பேசுகிறோம். அந்த காலத்தில் சாணி குப்பை தான் இயற்கை உரம். இப்போ மண்புழு கம்போஸ்ட்டு, கோழி எரு, தென்னைநார் கழிவு பற்றிலாம் பேசுகிறோம், பயன்படுத்துகிறோம். பயிர் கழிவுகள் பற்றியும் நிறைய விவாதிக்கிறோம். குயானோன்னு ஒரு கழிவு இருக்குது. அது என்ன குயானோ? வவ்வால்கள் பார்த்துருக்கோம், மேலே வீட்டு கூரையில் தொங்கிக்கிட்டு இருக்கோம், அதுவும் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருக்கோம். வவ்வால்கள் மூலமாக தான் சில வியாதிகள் கூட பரவி இருக்கு. வவ்வால்கள் பழங்களை சாப்பிடுவதால் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற பெரிதும் துணையாக இருக்கின்றன. மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் வண்டு, பூரான், தேள், பல்லி, எலி போன்றவற்றை பூச்சித்தின்னி வவ்வால்கள் உணவாக உட்கொள்கின்றன. வவ்வால்கள் தன் வாய் வழியாக உண்ட உணவு செரித்த பின் அதே வாய் வழியாகவே கழிவை வெளியே தள்ளும். வவ்வாலின் கழிவுக்கு பேர் தான் குயானோ. இதுவும் ஓர் அருமையான இயற்கை எரு. இதையும் அதிக விலை வைத்து விற்பனை செய்கிறார்களாம். நிறைய சத்துக்களை உள்ளடக்கியது குயானோ. கழிவிலிருந்து காசு பார்க்க முடியும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: அண்ணே வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ண.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே.
2: தலை சுத்தி சுத்தி ஒம்புத்தி கெட்டு போயாச்சு.
0: ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க. அப்படி இல்ல.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.

வணக்கம் மக்களே, நேரம் 7:01 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில் இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை நான் ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்கேன். நீங்க யாரெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு நாம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்றதான் இன்னைக்கு நான் கேட்டிருந்தேன். யாருப்பா அவரு அப்படின்னு நீங்கெல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. யாரு அப்படின்னு சில பேர் யோசிங்க, தெரிஞ்சவங்க எனக்கு பதில் சொல்லுங்க. அவர் யாரு அப்படின்றத இன்னும் நிறைய விஷயத்த நம்ம இந்த வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பாடலா என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்சார கனவு திரைப்படத்தில்

இருந்து உன்னிமேனன் சித்ரா ஸ்ரீனிவாஸ் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.

101.4 இனி எல்லாமே தூள. நேரம் 7:09 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. இன்னைக்கு வணக்கம் சென்னையில நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்றதான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து யார் அவரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காகவே அவரை பத்தின நிறைய தகவல்களை நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெலாம் என்னென்ன பதிலெலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒருத்தரை படிச்சிடலாமா?

லோகேஸ்வரி தினேஷ் பதில் சொல்லியிருக்காங்க. பிரபு வீரா இனிய காலை வணக்கம்னு ராஜபாளையத்துலேருந்து சொல்லியிருக்காரு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிலும் கொடுத்துருக்காரு. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் அவர்களும் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியனும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. மகாதேவன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. வீராதுரை அவர்களும் பதில் சொல்லியிருக்காங்க, காலை வணக்கமும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல ஹரிஹரன் அவர்களும் பதில் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவர்களும் பதில் சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரமா அவர்கள் இனிய சுவையான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதிலியும் கொடுத்துருக்காங்க. ரோசையா ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து அரக்கோணத்திலேருந்து அனைவருக்கும் இனிய நாள் சிறப்பு வணக்கம் நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு இன்னைக்கு டேட் போட்டிருக்காரு. மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. சபரி மனோஜ் அவர்களும் அவருடைய பிறந்த நாளை பற்றி சொல்லியிருக்காரு. பிரமிளா தமிழ்செல்வன் அவர்கள் பதில் கொடுத்துருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்கள் இனிய காலை வணக்கம் அறிவிப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சம் சூளை ரீஜா மனோகரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு பதில் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் இனிய காலை வணக்கம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் தொடர்ந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பதில்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி, இவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு அடுத்த பாடல், ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரலில், வைரமுத்து வரிகளில், தேவா இசையமைப்பில், வாலி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

18 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான். சோ அண்ட் இன்னைக்கு வணக்கம் சென்னையில நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா இருந்திருக்கும். பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்றதான் கேட்டிருந்தேன். நிறைய பேருக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சிருக்கு. கடகடன்னு எல்லாரும் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.

0: ஸோ இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் என்னென்ன பதிலெலாம் போட்டிருக்காங்க அப்படின்றத படிச்சிடலாம். ஸோ சிவன் அருண் பதில் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன் திரும்ப திரும்ப வந்து பதில் சொல்லிட்டு இருக்காருப்பா இவர். அண்ட் கந்தசாமி அவர்கள், வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பாளர் எங்கள் அன்பு சகோதரி டெல்ஃபின் ராஜேந்திர அவர்களுக்கு மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நானும் பயணம் செய்கிறேன், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லி பதிலையும் கொடுத்துருக்காங்க. மதுரா கொளத்தூர் இளங்கோ அவர்கள் வணக்கம் வச்சிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அன்புராணி அவர்கள் குட் மார்னிங் சொல்லி பதில் வருஷம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாகராஜ் அவர்கள் கோவை மாவட்டத்திலிருந்து அவங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சித்ரா நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ் வான்மதி, காளீஸ்வரி முத்துராணி அவர்களும் அவங்க எல்லாரும் உட்காந்து நம்ம கூட ரேடியோ கேட்டுட்ருக்காங்க. ஸோ அண்ட் பதிலும் சொல்லியிருக்காங்க. அசோகன் வரலா அவர்களும் வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லி பதிலும் கொடுத்துருக்காரு. கமலாவர்தன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க, வணக்கமும் சொல்லியிருக்காங்க. சங்கர் அவர்கள், டெல்ஃபின் மேடம் இனிய காலை வணக்கம், சென்னை வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. அப்புறம் பதிலையும் கொடுத்துருக்காங்க. கண்ணன் பி அவர்கள் இனிய காலை வணக்கம்னு பதில் சொல்லியிருக்காரு. ஆனந்த முருகன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கண்டிப்பாக படிப்போம். ஸோ ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: ஸோ இன்னைக்கு வணக்கம் சென்னையில் நிறைய பேர் சரியான பதிலாக கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் வேறு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவனகிரி சுமதி பாபு அவர்கள் பதில் சொல்லிட்டு ஒரு பெரிய கோட்டும் கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் வெளியில் மாற வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நம் எண்ணங்கள் மாற வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய கோட் கொடுத்துருக்காங்க நிச்சயமாக. அடுத்து செந்தில் தனலட்சுமி காஞ்சிபுரத்துலேருந்து இனிய காலை வணக்கம்.

நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பூபாலன் பாலா அவர்களும். வணக்கம் சென்னை, நிகழ்ச்சிக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதிலையும் சொல்லியிருக்காரு. மந்திரமூர்த்தி அவர்களும் வணக்கம் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் பதிலியும் சொல்லியிருக்காங்க. பூபாலன் பாலா அவர்கள் வணக்கம் சொல்லியிருக்காங்க. கமலாவர்தன் அவர்கள் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்கள், அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதிலியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐயப்பன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. கீதா ராஜகோபாலன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. விஜயகுமார் அவர்கள் கடலூர்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. திவ்யா அவர்களும் வணக்கம் சென்னை அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. நரேஷ்குமார் வைஷு சம்னி அவர்களும் குட் மார்னிங் சொல்லிட்டு ஆர்ஜி டெல்ஃபினுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க அண்ட் பதிலும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பட் நிறைய ராமச்சந்திரன் கேஎம் திருத்தணி ராமச்சந்திரன் அவர்கள் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்கள் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் மறுபடியும் வந்து வணக்கம் சொல்கிறாங்க. திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேனமுதமாக இன்றைக்கி செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். பார்த்தசாரதி முனுசாமி அவர்களும் குட் மார்னிங் சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. பூபாலன் பள்ளப்பாளையம் அவர்கள் வணக்கம் சென்னை அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. பூபாலன் பள்ளப்பாளையம் அவர்கள் கண்டினியூஸாக நமக்கு வணக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்கய்யா. அப்புறம் பத்மா சவுந்தரராஜன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்திலிருந்து நமக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய மக்கள் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னா நிச்சயமாக என் கூட பகிர்ந்துக்கோங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்ருக்கு. டைம் திரைப்படத்திலிருந்து தான் ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்ருக்கு. உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரலில், பழனி பாரதி வரிகளில், இளையராஜா இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால் அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷனில் அவன் எதிர்த்து நின்னவன் சார், என்ன அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர். சரி அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க, தெரியதில்லை, ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்லை. ஆனால் இங்கெல்லாம் அதில் எப்படி தெரியுமா, அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம், பட்டிமன்றம் மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க. மக்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்கே உள்ள பழக்கம். இங்கே அப்படி இல்லை, இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான், நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை. இது இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து சேரலை. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார், அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரலை, நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன், அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்கே நடந்துதான். இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்கள். அதனால் இன்னொரு விஷயம், இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா. இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேறு சில வீடுகளில் எப்படின்னா, வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமாக. இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா, வாசலில் நின்று வழி அனுப்பி வச்சுட்றாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ளே கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள்.

0: அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா? சரி, அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையாக, ஐயோ பாவம் நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்ல, எதையாவது செய்வோம், காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமாக, இப்படி அந்த ஊர் பழக்கம். ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிட்ணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்ததான், ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோடு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாராம். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார். அதனால் அவரை தடுத்து நிறுத்தி, என்ன இது துப்பாக்கியோடு சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார் இந்த தொகுதியில் மொத்தம் 100,000 வாக்காளர்கள், அதில் எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள். நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்சம் நேரம் செய்வாராம், அவருக்கு ஒத்தாசையாக. அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உக்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிர உட்காந்துட்டுருக்கார் அவர், இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார், நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை, நானும் உன்ன மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான்
1: அப்படின்னாரா அவர்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

35 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான். நான் உங்கள் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்றதான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு நிறைய பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இவரை பற்றி கேள்வி கேட்டதுக்கு ஒரு முக்கியமான சிறப்பும் இருக்குது. ஸோ முக்கியமாக இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இவர் ஒரு வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 24 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. 25வது வயதுலலாம் இவர் இறந்துட்டார். அதுவும் என்ன காரணத்துக்காக இறந்துருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் அவங்களை எதிர்த்து போராட்டம் செஞ்சதுனால ஜெயிலில் போட்டு இறந்துருக்காரு. ஆனால் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவர் காலரானால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் விஷம் கொடுத்து அவரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உறுதியான தகவல் இன்னும் வெளிவரலை. பிர்சா முண்டா அவர்கள் பார்த்தீங்கன்னா பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர். இவர் அந்த காலத்திலேயே நிலப்பிரபுக்களெல்லாம் எதிர்த்து பயங்கரமான போராட்டத்தை அப்பவே முன்னெடுத்திருக்கிறாரு. உள்குளன் கிளர்ச்சி அப்படின்னு 1899 முதல் 1900 ஆண்டுகளில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஒரு ஆயுதமேந்திய கொரிலா போராட்டத்தையே ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் அவங்களுடைய இலக்கு என்னவாக இருந்துச்சுன்னா, ராணி ஆட்சி முடிவுக்கு வரட்டும், நம் ஆட்சி மலரட்டும் அப்படின்னு.

ஏன்னா அவங்க முழக்கத்தையே முன் வச்சாங்க. அப்படிப்பட்டவருடைய மறைவு 1900 முடிஞ்சிருச்சு அப்படின்றதான் இருக்கிறதுலே வேதனையான விஷயம். இன்னும் கொஞ்ச நாள் அந்த போராட்டத்தை அவங்க முன்னெடுத்து கொண்டு போயிருந்தா இன்னும் சீக்கிரமாகவே இந்த புரட்சிகள்லாம் வெடிச்சிருக்கும் அப்படின்னும் நிறைய பேர் பேசப்பட்டச்சின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நிறைய பேர் நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருந்தாலும், ஸோ நிகழ்ச்சியில் வந்து நான் கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் ரொம்ப சரியாக பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யார் என்னென்ன பதிலெலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம்.

ஸோ நிகழ்ச்சியில் மதுரை சோ சண்முக சுந்தரம் பதில் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்கள், தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று பொறுத் தகவல் நிகழ்ச்சி சிந்திக்கும் சிரிக்கும் வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதீஷ்குமார் அவர்கள், இனிய காலை வணக்கம், அன்பு சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. முத்துவேல் பரந்தாமன் அவர்கள் துபாயிலேருந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வனிதா அவர்கள், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன், பாடல் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹுச்சி கவுடா அவர்கள், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம், காதல் நீதான பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொன்னப்பட்டி ஜெயசீலன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு அவர்கள் சென்னை பழையவண்ணாரப்பேட்டையிலேருந்து பதில் அமைச்சிருக்காங்க. இனி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேசவராஜ கோபாலன் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டத்திலேருந்து அவங்க வந்து இந்த பதிலை கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அவர்கள், வணக்கம் சென்னை நிகழ்ச்சியின் அனைத்து நல் உள்ளங்களுக்கு எனது இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதிலும் கொடுத்து ஒரு சின்ன நோட்டும் போட்டிருக்காரு அவரை பற்றி. ராதாகிருஷ்ணன் அவர்கள், நான் ஆல்ரெடி இதை ஒரு படிச்சுட்டேன் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நேயர்கள் ரொம்ப ஆர்வமாக பதில் சொல்கிறதுக்கே பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வி மோகன் அவர்களும் அதுக்கான பதிலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் சரியா அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியாக பார்க்கலாம்.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம இன்றைக்கி வந்து பிர்சா முண்டாவை பற்றியும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஆனால் அது ஒரு முன்னாடி ஒரு பாட்டு நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். சங்கமம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. சங்கர் மகாதேவன் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில். இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே தூள்.

101.4 இனி எல்லாமே தூளு. சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இன்று மாலை 5 மணிக்கு சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாடு காவல்துறையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடக்க விழா நடைபெறும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். நேரம் 7:48 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. ஸோ வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக எல்லா பதிலும் கொடுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் வி மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்நிகழ்ச்சியை இப்போது கேட்டுட்ருக்க எல்லா நேயர்களுக்கும் அவருடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நீங்கள் செயல்பட போகக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குணாலன் ஆனைமலை அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவர்கள், இன்று ஒரு தகவல் கிடைத்தது அருமை, பாடல்கள் அனைத்தும் நன்றாக இருக்கிறது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் என்ஆர்சி அவர்கள், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு. அண்ட் தொடர்ந்து மயிலை பட்டாபி அவர்கள் பதில் சொல்லி இன்றைய தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி, மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர்னு நிறைய ஒரு அவர் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லார் பேரையும் குறிப்பிட்டிருக்காரு. வெங்கேசுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி அவங்களும் நம்ம கூட உட்காந்து ரேடியோ கேட்குறாங்க. தொடர்ந்து மயிலை பட்டாபி அவர்கள் பதிலும் கொடுத்துருக்காங்க. கருப்பன் ரங்கசாமி அவர்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்கள் அன்பு அறிவிப்பாளர் டெல்ஃபின் ராஜன் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய சீனியரிஸ்லாம் அமைச்சிருக்காரு. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான அறிவிப்பையும் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி மாலை 9/6/2026 சாயங்காலம் 5 மணிக்கு சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாடு காவல்துறையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடக்க விழா நடைபெறும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் வந்துட்டுருக்கு. பழையப்பா திரைப்படத்தில் இருந்து தான் அந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஹரிணி குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

6:56 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. ஸோ வணக்கம், சென்னையுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மேக்சிமம் எல்லாருமே சரியான பதில் தான் சொல்லியிருந்தாங்க. எஸ், நவம்பர் 15 அப்படின்றது தான் அதுக்கான சரியான பதில். நவம்பர் 15 1875 தான் அவர் பிறந்திருக்காரு. ஏன் இன்னைக்கு இவருடைய பிறப்பை பற்றி, இவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு

அவருடைய இறந்த நாளும் கூட. 1900 June 9 இவர் இறந்திருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ராஞ்சில இருக்க சிறையில தான் இவருடைய மர்மமான முறையில இறந்திருக்காரு. பட் 24 ஆனாலும் இவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்றது இந்த சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்களிப்பை கொடுத்துருக்கு அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஸோ எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மெசேஜ் பண்ண எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஸ் நான் மீண்டும் வந்துவிட்டேன். 8:03 ஆயிட்டிருக்கு அண்ட் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரஷ்யா ரெயின்போ. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ரஷ்யா ரெயின்போல பயங்கரமா ரஷ்யா வீட்டில் பரபரப்பா ஸ்கூல் கிளம்பு ஆஃபீஸ் கிளம்பு பேக் எடுத்தியா லஞ்ச் பேக் எடுத்தியா அப்படின்னு ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க அப்படின்ற தெரியுது. உங்களோட வேகத்தை நிதானப்படுத்தி ஹாப்பி மொமெண்ட்டாக கொண்டு போறதுக்காகவே நான் உங்களுக்காக சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரு கேட்டகரி இருப்பாங்க, இப்போதான் எந்திரிக்கலாமா மானாமா அப்படின்னு யோசிக்கிற கேட்டகரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த பாட்டை கேட்டு பொறுமையாக எந்திச்சு ஆஃபீஸ் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் முதலாவது பாடலாம் என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஐ திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் நிதிமோகன் குரலில் கவிழன் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

காலையிலேருந்து ஒரே இடத்துல உட்காந்து எல்லா ஷோவும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது சில மாதிரி இந்த மாதிரி குளறு படிகள்லாம் நடக்கும். இப்போ எப்படி காலையில் எல்லோரும் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம சில வேலைகள்லாம் மிஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சி மன்னிச்சு விட்ருங்க. ஸோ இன்றைக்கி ரஷா ரெயின்போவில் உங்களுக்காகவே நான் ரொம்ப சூப்பரான ஒரு பாடலாம் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி உங்கள் காலையை இன்னும் நறுமணமாக இன்னும் அழகானதாக மாற்றுறதுக்காக அடுத்து தனி ஒருவன் திரைப்படத்திற்காக கரிஷ்மா ரவிச்சந்திரன் குரலில் ஹிப்ஹாப் தமிழா வரிகளில் ஹிப்ஹாப் தமிழா இசையமைப்பில் இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே தோளு.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: ना கொஞ்சம் சீக்கிரம் ना ரஷ் ஆர் ரெயின்போ சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நிமிடம் ஆயிட்டு இருக்கு. சுறுசுறுப்பா விறுவிறுப்பா கிளம்பிட்டு இருக்க உங்களுக்காக தான் நான் சூப்பரான பாட்டெல்லாம் போட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுடைய எனர்ஜெட்டிக்கான நாளை இன்னும் எனர்ஜெட்டிக்காக மாத்துறதுக்காக ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. அனிருத் மற்றும் பாட்ஷாவுடைய குரலில், ராகேஷுடைய வரிகளில் அனிருத் இசையமைச்சிருக்க ஒரு அருமையான பாடல். வேதாளம் திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
1: பேசுகின்றேன்.
0: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை, அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்துல இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் எந்நாளும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமன்

பழனி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையாலா வாழ்த்துவது? 100, 500, 1000 என்று இல்லை, எண்ணத்தால் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த உலகில் காற்று உள்ளவரை வானொலி முழங்கும், காற்றலை உள்ளவரை வானொலி முழங்கிக் கொண்டே

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

4 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ராஷா ரெயின்போல கடைசியா ஒரு அருமையான பாடல் தண்டனக்கா அப்படின்னு ஒரு தத்துவ பாடலை கேட்டு வந்திருக்கோம் ரோமியோ ஜூலியட் திரைப்படத்துல இருந்து. ஸோ இந்த பாடலுக்கு வந்து டி இமான் இசை அமைச்சிருக்காரு, அனிருத் பாடியிருக்காரு. ஸோ ரொம்ப அழகா பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு பாடல் இல்லையா. ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். எஸ், இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சியில் காலையில் 10:02 மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். அண்ட் இதோட நான் போகிறதுல நிறைவு பாடலாம் மாறி திரைப்படத்துலேருந்து ஒரு அட்டகாசமான பாடலை போட்டுட்டு தான் கிளம்ப போகிறேன். ஸோ தனுஷ் அனிருத் பாடியிருக்க இந்த பாடலுக்கு அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, தனுஷ் பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ மாறி திரைப்படத்துலேருந்து வைபான பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே தூளு.

0: கருப்பு வெள்ளை காலத்து இசை தட்டு முதல்
1: இன்றைய பாட்காஸ்ட் வரை
0: 90 ஆண்டுகளாக உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்காத இடம் பிடித்த வானொலி
1: செய்திகள் நாடகங்கள் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்கள் வானொலியின் 90th ஆண்டு விழா பழைய நினைவுகளுடன் ஓர் புதிய பயணம்
0: கேளுங்கள் கொண்டாடுங்கள்
2: எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
3: நேரம் 9 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்
4: வணக்கம் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற இலக்குடன் கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார் யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார் சென்னை மரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார் பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது

ராப் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்கிறதுக்காக காலையிலே வந்தாச்சு. நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ ஸ்கூலெல்லாம் ஆரம்பித்தாச்சு, 4ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லோரும் பரபரப்பாக காலையில் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களெலாம் அனுப்பிச்சு விட்டுட்டு எல்லோரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி, இவ்வளோ நாள் நம்ம மட்டும்தான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தோம், ஒரு 2 மாதம் வந்து பிரேக் இருந்தது. இப்போ குழந்தைங்களெல்லாம் அனுப்பி நம்மளுக்கு செம ட்ராஃபிக் ஆகி செம ட்ராஃபிக்லாம் ஆகி அதுக்குள்ளே ஆஃபீஸ் வந்து சேர்கிறதுக்குள்ளே புதுன்னு ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும், ஸ்கூல் இருக்கப்போ அந்த ஸ்கூல் டைமில் மட்டும் நம்ம ஆஃபீஸ் வரக்கூடாதுன்னு சம்டைம்ஸ் தோணுது. ஏன்னா எப்படி சொல்கிறது, காலையில் அந்த டைமும் சாயந்தரம் அந்த டைமும் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியாது. உடனே பேரண்ட்ஸ்லாம் நினைப்பீங்க, உங்களுக்கே எப்படின்னா கூட்டிகிட்டு வர எங்களுக்கெல்லாம், சரி ஓகே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி காலையில் எல்லோரும் பரபரப்பாக கிளம்பிட்டுருப்பீங்க. கொஞ்சம் முன்னாடி என்ன மாதிரி, இல்லை நான் கொஞ்சம் முன்னாடி தான் கிளம்புனா, இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டிராஃபிக்னால். ஸோ அவசரமாக கடைசி நேரத்தில் கிளம்பாமல், பரபரப்பாக கிளம்பாமல் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம் அப்படின்னா அந்த பரபரப்பை தவிர்த்துக்கலாம். நம்ம ஒரு நேரத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இது நமக்கு சரியாக வந்துடும், இந்த இடத்துல டிராஃபிக் இல்லாமல் நம்ம வந்துடலாம், டைமுக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்குது, அந்த இடத்துல டிராஃபிக் ஆயிடுச்சுனா நம்ம போகிற நேரத்தில் நம்ம விஷயத்துக்கு போக முடியல அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம ஒரு பதட்டத்துக்கான சூழ்நிலை உண்டாகுமா இல்லையா? அதை தவிர்த்துக்கணுன்னா காலையில் நீங்கள் சீக்கிரமாக கிளம்பிடுங்க. இதுதான் இதைத்தான் நான் சொல்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. முக்கியமான விஷயம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மறந்துடவே மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியம், மோர் எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா பயங்கரமாக இன்னும் வெயில் அடிக்குது. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, நான் அடிக்கிறத அடிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வெயில் அடிச்சுட்டே தான் இருக்குது. ஸோ நம்மளை நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் வெளியில் போயிட்டு தயவு செஞ்சு ஐஸ் தண்ணியெலாம் குடிச்சிடாதீங்க. காலையிலே இந்த சில்லுன்னு தான் வாங்கி குடிக்கிறேன், நான் ஐஸ் தண்ணி குடிக்கிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமாக மோர் கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட சிறந்த ஒரு பானம் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தேங்காய் மீன் இளநீர் இருக்குது, ஆனால் அது நம்மளுக்கு நினைக்கிறப்போ அது காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அதனால் நம்ம பேசுகிறதெல்லாம் நம்ம நிறுத்திட்டு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்ட திரைப்படத்துலேருந்து தான் போட போகிறோம். நாகாஷ் மற்றும் இனோ சேர்ந்து பாடிய பாடல், விவேக்கோட வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரனோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் Rainbow Rap.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:11. ஓகே, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட பாடலில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த லைன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, கையில் கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும், ஆனால் ஆசை அடக்கிட தெரிஞ்சால் இங்கே எல்லாம் காலடியில் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு லைன்காகவே இந்த பாட்டை வந்து திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கலாம். இதுக்கான அர்த்தம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் ஒரு ஒரு தடவையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இந்த விஷயம் புதுசாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான் இதை முழுசாக நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் இன் ஆல் அழகுராஜா திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. சூரஜ், சந்தோஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்த பாடிய பாடல் நான் முத்துக்குமாரோட வரிகளில், எஸ் எஸ் தமனோட இசையில் இந்த பாடல் உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலின் 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

0: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
1: பேசுகின்றேன்.
0: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை, அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்துல இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் என்னாலும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளா

சமூக வானொலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையால வாழ்த்துவது 100, 500, 1000 என்று இல்லை, எண்ணத்தால் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த உலகில் காற்று உள்ளவரை வானொலி முழங்கும், காற்றலை உள்ளவரை வானொலி முழங்கிக் கொண்டே இருக்கும்.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல் காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி.
1: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: Rainbow Rap.

நேரம் 9:20 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஏகன் திரைப்படத்திலிருந்து ஓடும் வரையில் சாங். இந்த பாட்டை வந்து கே அவர்கள் பாடியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள்.

ஒரு சுபமான பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:25. இந்த நேரத்தில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான் அஜய் ராஜஸ்ரீ. ஸோ இந்த ஒரு சுபமான பாடல் வந்து நம்ம கேட்டோம் இல்லையா, அது வந்து நீங்கள் நினைக்கலாம் இந்த பாடல் வந்து ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் தானே போடணும், நடுவில் மெலோடி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஃபாஸ்ட் பீட் வந்துச்சு இல்லை. எனக்கு இந்த பாட்டு நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். எனக்கு இன்னும் கேட்கும்போது எப்படி இருந்ததுன்னா அந்த நிறைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக எனக்கு டக்கு டக்குன்னு ஊசி இருந்த மாதிரி மண்டிக்குள்ளே ஏறின மாதிரி இருந்துச்சு. அந்த இன்றைக்கி அப்படி யாராவது அந்த பாட்டை கேட்டிங்களா, ஏன்னா ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது இந்த பாட்டில். நம்மளுக்கான ஃப்ரீடம் பற்றியும் இருக்குது, இது கூடவே காதலை பற்றியுமே அழகாக சொல்லியிருந்தாங்க இந்த பாட்டில். ஸோ ரொம்ப நான் ரொம்ப ரசித்து கேட்டேன் இந்த பாட்டை இப்போது. ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. அயன் திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல், ஹரிஹரனோட குரலை நான் முத்துக்குமரோட வரிகளில் ஹரி ஜெயராஜோட இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:32. ஸோ நிகழ்ச்சியில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களுக்கான சூப்பரான சாங்ஸ் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சிருக்கலாம், பேக் டு பேக் வந்து ஒரு மோட்டிவேஷனல் சாங் மாதிரி தானே இருந்தது. அது கண்டிப்பாக டெய்லி நம்ம ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நம்ம ஆஃபீஸ்லேயா இருந்தாலும் சரி, வீட்லேயா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே இல்லையா. அந்த மாதிரி எனக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஒன்றே ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் அவங்க உங்க கூட இருந்தாலும் சரி, வாட் எவர், எப்பயுமே ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நல்லாயிருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் இது ஒரு சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன தோணுதுன்னா, பேசாமல் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம அப்படி இருந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அப்படிலாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இப்போ கடைசியாக போட்ட ரெண்டு பாட்டு அந்த பலபலக்கிற பகலாணி சாங்கில் வந்து மோட்டிவேஷன்னாலே அந்த பாட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு நிறைய சாங்ஸ் கேட்பாங்க, ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு மெலோடி கலந்த ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக இருக்கும் அந்த சாங் கண்டிப்பாக. ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கத்தி திரைப்படத்தில் இருந்து அனிருத்தோட இசையில் ஹிப்ஹாப் தமிழோட வரிகளை அனிருத்தோட குரல்ல இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: I'm out of here.
1: வானொலிக்கு 90 நாடக ஆசிரியரும் இயக்குனரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
2: ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷவாணி, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக, தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி. அந்த காலத்தில் டிராமாக்கள்லையும் சரி, இதர நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து எங்கள் குரல் உங்களுக்கு பரிச்சயமாக வைத்தது வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ. அதனுடைய 90th வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வானொலி என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு

0: இருக்கு
1: அப்பவே துப்பட்டாவ கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh, oh.
0: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போட கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
4: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
5: பாதுகாப்பான
6: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது பண்ணுங்க.
4: Rainbow Rap.
7: He's gonna rock it, na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-

நேரம் 9:41 ஆகிட்டு இருக்க நேரத்துல நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ ராப் நிகழ்ச்சி. அது உங்களுக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் ஆர்ஜே ராஜஸ்ரீ. இன்னைக்கு ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில நிறைய சுபமான பாடல் உங்களுக்காக ப்ளே ஆயிட்டு இருக்கு. அந்த வரிசையில அடுத்த பாடல் உங்களுக்காக நானும் ரவுடி தான் அப்படின்ற திரைப்படத்துல இருந்து பாடல் பென்னி பாடியிருக்காரு. விக்னேஷ் உன்னோட வரிகளில் அனிருதோட இசையில இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள்.

பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:44. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. RRR படத்தில் இருந்து இந்த பாடலை வந்து ராகுல் மற்றும் யாசின் சேர்ந்து பாடியிருக்காங்க. மதன் கார்கியோட வரிகளை மரகத மணியோட இசையில் இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது 91.4 இங்கே எல்லாமே சமதோலை.

Rainbow Rap. Rainbow Rap.

நேரம் 9:49 ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்த பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன அப்படின்னா, காத்து வாக்கில் ரெண்டு காதல். அந்த திரைப்படத்திலிருந்து தான் அனிருத் மற்றும் இன்னும் சிலர் சேர்ந்து இந்த பாடல் பாடியிருக்காங்க. விக்னேஷ் சிவனோட வரிகளில், அனிருத்தோட இசையில் இந்த பாடல் உங்களுக்காக.

0: ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பிரதர் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை பால் டப்பாவோட குரலில், பால் டப்பாவோட வரிகளில், ஹாரி ஜெயராஜோட இசையில கேளுங்க.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் பாயிரும்.
2: டேய், இப்போ நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: வானொலிக்கு 90.
1: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள்.
2: வானொலி மாதிரி ஒரு செய்தியை வந்து சொல்லக்கூடிய வடிவம் வந்து ஒரு, அதாவது ஒரு மீடியா, வேற எந்த மீடியாவும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தொலைக்காட்சின்னா உட்காந்து பார்க்கணும், அதுக்காக அதை தயார் பண்ணாலும் வானொலி அப்படி கிடையாது. ஒரு வேலையை செய்திட்டே அதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து வானொலியில் இருந்தது. குறிப்பாக வந்து அந்த 1960களில் தொடங்கிய அந்த பசுமை புரட்சி பெரிய அளவில் வந்து வளருவதற்கு காரணமாக இருந்தது வானொலி. இதை யாரும் மறக்கவே முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஒரு நெல்லுக்கு பேர் ஆடுதுறை 2700 நெல் இருந்தது. அந்த நெல் வந்து வானொலியினால் புகழ் பெற்றது. ரேடியோ, அதுக்கு வந்து ரேடியோ நெல்னு பேர் வந்தது. ரேடியோ நெல் கொடுங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்பாங்க.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம

0: இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம்.
1: இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
2: அப்போதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டிங்காலுமே உங்க சொம்ப காணுமா?
4: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும்.

0: கடைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
1: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்.
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்கள் நலனுக்காக தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆட்சியில் வளர்ச்சியின் பலன்கள் அனைவரையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டா தேசபக்தி மற்றும் பழங்குடியினரின் பெருமைக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து குற்றாலத்தில் 5 அருவி, சிற்றருவி மற்றும் புலி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: வார்த்தை விளையாட்டு அப்படின்றது தான் இன்றைக்கான கேம். என்னென்னா வார்த்தை விளையாட்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம எப்போது விளையாடுறது தான். யூஸ்வலாக ஒரு வார்த்தையிலேருந்து ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் நான் சொல்லுவேன், நடுவில் என்ன இருக்குது அப்படின்றத ராஜஸ்ரீயும் நேயர்களும் சேர்ந்து கண்டுபிடிப்போம்.
1: நானும் கண்டுபிடிக்கணுமா?
0: ஆமாம் ஆமாம், ஆனால் சொல்லக்கூடாது. ஸோ தொடர்ந்து இதை விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்துடலாம்.
1: கண்டிப்பாக
0: கண்டிப்பாக எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து புஷ்பனம் குப்புசாமி ஸ்வர்ணலதா குரலில் வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில் ஒரு அருமையான துள்ளலான ஒரு பாடல் உங்களுக்காகவே கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்கே எல்லாமே சமதுல.

0: 10:03 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. சோ இன்னைக்கு கெட் செட் கோல நான் மட்டும் தனியா வரல, டெல்ஃபினோட இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க. யாரு அப்படின்னு பாக்கலாமா? ஹாய்
1: ஹாய்.
0: சோ நம்மளோட ஆர்ஜே ராஜஸ்ரீ நம்மளோட இருக்காங்க. சோ இன்னைக்கு நாங்க டெல்ஃபின் மற்றும் ராஜஸ்ரீ சேர்ந்துதான் கெட் செட் கோ நிகழ்ச்சி பண்ண போறோம்.
1: ஸோ இன்றைக்கி வந்து டெல்ஃபின் நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சி வந்து அப்படி சும்மா மாசாக போக போகுது.
0: எஸ், என்னெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு

0: நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4
1: கெட் செட் கோ நிகழ்ச்சி.
0: எஸ், இன்னைக்கு கெட் செட் கோல ஆல்ரெடி சொன்ன மாதிரி வார்த்தை விளையாட்டு தான் விளையாட போறோம். ஸோ இந்த விளையாட்டுல நீங்க போங்க கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444289608 மற்றும் 0444259552554 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ராஜி, ரெடியா விளையாடுறதுக்கு?
1: ஓ, நான் ரெடி, எப்போ ரெடி.
0: ஸோ நம்மளுடைய முதல் நேயர் யார், எங்க இருந்தேன்னு பாத்துடலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம், திருத்தணி இருந்து தமிழந்தி.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா விளையாட?
2: ஆ, சொல்லுங்க பார்க்கலாம்.
0: ஓகே, முதல் எழுத்து மா.
2: மா
0: குறில் மா. ஓகேவா?
1: ஓகே.
0: கடைசி எழுத்து வந்து சி.
1: சி.
0: ஆ,
1: மாசி. நேரில் தொடக்கால் மட்டும் போட்டுக்கலாம்.
0: அது மாசி இல்லை, மசின்னு சொல்ல முடியாது.
1: சி மா.
0: நடுவில் வந்து மூணு எழுத்து.
1: நடுவில் மூணு எழுத்து இருக்கா?
0: ஆமாம்.
2: மகிழ்ச்சி.
0: என்னங்க, நான் க்ளூவே கொடுக்காம அப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: எப்படி பாத்தீங்கல்ல, வேற லெவல் சார். நீங்க
0: வேற லெவல், வேற லெவல். சிறப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி சார்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் வணக்கம வணக்கம்.
0: பா, வணக்கமே பலமா இருக்கு. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நேத்து பாத்த ஞாபகம் இல்லையா? அது மாதிரி தான் உங்களுக்கு இல்லச்சான்.
0: ஆ, தெரியும் தெரியும். மறுபடியும் நீங்க சொல்லணும்ல, நம்ம நேயர்களுக்கு தெரியாது இல்லையா உங்க பேரு.
3: திருவண்ணாமலை மாவட்டம் தெசூர் மண்டம் கிராமம் மாஜோ கந்த கந்த கந்தசாமி.
0: கந்தசாமி சார், ரெடியா இருக்கீங்களா விளையாட?
3: ரெடியா இருக்கேன். ராஜ சீக்கிட்டு உங்ககிட்ட விளையாட்டு ரெடியா இருக்கேன்
1: சார். நானும் உங்க கட்சி தான். அவங்க எனக்கு, நானும் கேம்ல இருக்கேன். நான் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தான் கண்டுபிடிக்கணும்.
3: சங்கர் பீர் வந்து இவங்களுக்கு வச்சாங்க கேம்.
0: அதனாலயா
3: உங்களுக்கு கேம் வச்சுக்கிறாங்க?
0: ராஜியா அப்புறம் உங்களுக்கு கொடுப்பாங்க.
3: ரைட், ஓகே
0: ஓகேவா?
1: சரி,
0: முதல் எழுத்து ஏ.
1: ஏ.
3: ஏ நீ இது எலி வர ஏ.
0: ஆமா, அந்த ஏ தான்.
3: ரைட். ஏ.
0: கடைசி எழுத்து வந்து பூ.
1: பூ.
0: நடுவுல வந்து மூணு எழுத்து.
1: மூணு எழுத்து.
3: மூணு எழுத்தா?
0: ஆமா.
3: ஒரு குழு விடுங்களா.
0: நம்மளுக்கு வந்து நமக்கு யாரையாவது பிடிக்கலன்னா நம்ம இதை செய்வோம்.
1: எதிர்ப்பு.
0: நடுவுல வந்து மூணு எழுத்து இருக்கு. சமாதானம் சொல்றீங்களா? ஆனா அது கிடையாது. இதுக்கான பதில் வேற. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நம்மள சுத்தி இருக்க எல்லாரையுமே வந்து நம்ம இந்த பேரால தான் அழைப்போம். இந்த உலகத்தையே இந்த பேரால அழைக்கலாம்.
3: சனாதனம்.
0: இல்லை இல்லை. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: இன்னை பண்படை 101.4 வானொலி நிலைய உறவுகளுக்கு பணிவான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். உங்க பேரு யார், எங்க இருந்துன்னு சொல்லுங்க.
4: திருப்பூர் மாநகர் மணவை பாரப்பாளையத்திலிருந்து சேரங்க சாமி பேசுகிறேன் சௌதரி. இருவருக்கும்
0: அடுத்து நம்ம கொடுத்த க்ளூ வந்து முதல் எழுத்து சா, கடைசி எழுத்து இம்.
4: தமிழ்லயே பேசும் குறிப்பு
0: கேக்குதுங்களா?
4: மீண்டும் ஒரு முறை.
0: முதல் எழுத்து வந்து சா, குறில் சா. ஓகேவா?
4: சா.
0: ஆமா, கடைசி எழுத்து.

0: நடுவுல மூணு எழுத்து இருக்கு.
1: சப்தம்
0: இல்ல, இது வந்து என்னன்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்க மக்களை எல்லாரையும் சேர்த்து குறிக்கிற ஒரு சொல்.
1: சகோதரி அந்த மாதிரி
0: நினைக்கிறேன். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: இந்த கல்யாண சார், கல்யாண சுந்தரம் பேசுறேங்க.
0: கல்யாண சுந்தரம் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா விடைய?
3: சமுதாயம் சொல்லுங்களா?
0: எக்ஸாக்ட்லி, வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். ரொம்ப சிறப்பா கண்டுபிடிச்சிங்க. நன்றி சார்.
2: சமாதானம் ஏதோ சொன்னபோது இதெல்லாம் அதுல வரலையா? அச்சா, என்ன யோசிச்சதெல்லாம் வரலையேன்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃபைன், ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு எனக்கும் ஆன்சர் தெரியும்னு.
0: ஓ, ஆர்வம், என் சோகம் அப்படின்னு நினைச்சிருப்பார் நம்ம நேயர். அடுத்த நேயர்கிட்ட பேசும். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: அண்ணாநகர்ல இருந்து மாலிதி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களாமா?
4: நல்லா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா ஜாலியா
0: இருக்குதுப்பா. ஜாலியா இருக்கா? சரி, கண்டுபிடிக்கலாமா? உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா? முதல் எழுத்து மூ, குரில். கடைசி எழுத்து வந்து இம், அதுக்காக முத்தம்னு சொல்லக்கூடாது. நடுவுல வந்து நாலு எழுத்து இருக்கு.
2: நாலு எழுத்து இருக்கு.
4: நாலு எழுத்து இருக்கா?
0: ஆமா.
4: குளு ஏதாவது கொடுங்க.
0: குளு வந்து நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கிட்டயும் சொல்லுவோம். இந்த வார்த்தையை சொல்லிதான் வந்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்துவோம். அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டா கூட அவங்க வந்து அந்த வார்த்தையை தான் நம்ம சொல்லி குறிப்பிடுவோம்.
2: மூல ஆரம்பிச்சு இம்ல முடியும். நடுவுல மூணு வார்த்தை இருக்கு.
0: நடுவுல வந்து நாலு வார்த்தை, நாலு எழுத்து,
2: நாலு எழுத்து இருக்கு.
0: வேற லெவல் போங்க. சொன்ன
2: வேற லெவல்.
0: சிறப்பா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நன்றி, நன்றி,
4: நன்றி, நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் கார்த்திக் பேசுறேன்.
2: கார்த்திக் சார், உங்களுக்கான கேள்வி கேட்டுருவோமா?
0: ஓகே, உங்களுக்கு வந்து முதல் எழுத்து கு, கடைசி எழுத்து வந்து இல், பெரிய இல். ஓகேவா? நடுவுல வந்து நான்கு எழுத்துக்கள். இதை வந்து என்ன க்ளூ கொடுக்கலாம்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் இவங்களை.
2: எல்லாருக்கும் இவங்களை பிடிக்குமா?
0: ஆமா.
2: ஐயோ, நான் ஏதோ ஒரு வார்த்தையை வச்சிருந்தேன், நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க.
0: அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
6: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
0: முதல் எழுத்து தா, குரில் தா. ஆமா, ஆமா. கடைசி எழுத்து இம்,
2: இம்.
0: இது வந்து நடுவுல வந்து மூணு எழுத்து இருக்கு.
2: ஓகே.
6: தடயம்
0: இல்ல, தடயம் வந்து நான் நடுவுல ரெண்டு எழுத்து தானே வருது. நடந்துக்காத, இப்படி இருக்காதன்னு சொல்லுவோம் நாம.
2: தாள ஆரம்பிச்சு இம்ல முடியும். நடுவுல மூணு எழுத்து.
0: ஆமா,
6: மூணு எழுத்து வருதா?
0: ஆமா,
2: நடுவுல மூணு எழுத்து வருதுங்க சார். நடுவுல எப்படி
6: நடந்து
0: குறிப்பிடுவோம்.

0: தான் இவ்வளவு வரணும் வார்த்தை. இல்ல இல்ல இல்ல, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை பூந்தமல்லி கலைசாமி. இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம் கலைசாமி சார், ரெடியா? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: இப்பதான் கேக்குறேன்.
0: சரி, நான் வந்து ஒரு வார்த்தையுடைய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சொல்லுவேன், நடுவில் இருக்க எழுத்துக்களை நீங்க கண்டுபிடிக்கணும், சரியா? முதல் எழுத்து குறில் தா. ஆமா. கடைசி எழுத்து இம். நடுவுல மூணு எழுத்து இருக்கு. நடுவுல மூணு எழுத்து இருக்கு. அதிகமா ஆடாத அப்படின்னு வந்து இந்த வார்த்தையை சொல்லி குறிப்பிடுவோம். இதனால்தான் நீ ஆடுற அப்படின்லாம் கூட சொல்லுவோம்.
2: சஞ்சலம், சங்கடம்.
0: இல்ல, இத வந்து திமிர்னு கூட சொல்லலாம்.
1: ஓ, சா வரும். நீங்க சொன்னது தா இல்ல?
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
2: சரி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: நன்றி சார், நன்றி. அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
0: கொஞ்சம் வால்யூம் குறைச்சிட்டு பேசலாமே.
1: எனக்கே இந்த கேக்குறப்ப.
3: நான் விஜி பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க விஜி?
3: பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
0: ஓகே, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: இது தலைகணமா?
0: கரெக்ட்,
1: தலைகணம்.
0: சமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள் மேம்.
0: நன்றி நன்றி. ஸோ நம்ம நேர்கள்லாம் அப்படியே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க.
1: கண்டிப்பாக.
0: ஸோ நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு அவங்களையும் கொஞ்சம் டயர்டாக்காம நம்ம ஒரு சிறப்பான ஒரு பாட்டு கேட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோமா?
1: கண்டிப்பாக.
0: ஸோ அடுத்ததான் என் சுவாச காற்றே திரைப்படத்துலேருந்து ரஃபியோட குரலில் வைரமுத்து வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: எல்லாமே சமதூலு.

0: நேரம் 10:28 ஆக போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி கெட் செட் கோ. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம்.
1: எஸ், டெல்ஃபின் மற்றும் ராஜஸ்ரீ. ஸோ இன்னைக்கு நாம ஒரு வார்த்தை விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த வார்த்தை விளையாட்டுல நீங்க பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444289806
0: மற்றும் 2952505544 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: எஸ் நம்ம நிகழ்ச்சியோடைய அடுத்த நேர் ரெடியா இருக்காங்க, பேசிடுவோமா?
0: எஸ்,
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
0: ஓகே,
1: அடுத்து வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
0: உங்களுக்கான
1: வார்த்தை சொல்லுவோமா? முதல் எழுத்து நெடில் ஆ, கடைசி எழுத்து குரில் இர். ஆமா, நடுவுல வந்து ரெண்டு எழுத்து தான்.
2: நடுவுல வந்து ரெண்டு எழுத்து ஆ இர்.
1: ஆமா,
0: நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: சொல்ல கூடாது.
2: ஆடவர், ஆடவர்.
1: இல்ல இல்ல இல்ல, இத வந்து எப்படி குறிப்பிடலாம்னா, நம்ம வீட்ல இருக்க முக்கியமான ஒருத்தரை கூட நாம வந்து இந்த பேரை சொல்லி அழைப்போம். நீங்க கண்டுபிடிக்கல தானே ராஜஸ்ரீ?

0: அவங்க சொன்ன வார்த்தையை தான் நான் கண்டுபிடிச்சேன்.
1: ஆமா, நம்ம வீட்ல இருக்க முக்கியமான ஒருத்தரை வந்து நம்ம இந்த பேரை சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு வீட்டோட அடித்தளமே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு. வணக்கம். சரி, லைன் கட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சின்ன அறிவிப்பு. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும்.
0: நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம்.
1: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: ஈஸியா கேளுங்க.
1: ரொம்ப ஈஸி. முதல் எழுத்து குறில் ஆ.
2: ஓகே.
1: கடைசி எழுத்து இன், குறில் இன், ரெண்டு சுழி இன்.
0: ஓகே.
2: ஆவணால தொடங்கி இருள முடியும்.
1: இன் இன் இன் இன்
2: மட்டும் நான்கு எழுத்து கலப்பியா?
1: ஆமா, நான் நான்கு வரும்ல, இன் ரெண்டு சுழி இன்.
2: ஆ சரி, ஆல ஆரம்பிச்சு
1: இன்ல முடியுது, நடுவுல ரெண்டே எழுத்து தான். சரிங்களா? இது வந்து ஒரு நாட்ல இருக்க முக்கியமான ஒருத்தர குறிக்கிற ஒரு
0: சொல். கண்டுபிடிச்சேன்.
2: ஒரு நாட்ல முக்கியமா இருக்கக்கூடிய
1: ஒரு ஒருத்தருடைய பதவியை வந்து இப்படி சொல்லிதான் அவரை அழைப்போம்.
2: நெடில் ஆவண்ணா அப்படிதான்.
1: நெடில் இல்ல, குறில் ஆ.
2: குறில் ஆல ஆரம்பிச்சு
1: கருதப்படுவார். நிர்வாகத்துக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமானவர் அவரு. சரி, வேற வேற அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
2: ஏதாவது வேற க்ளூ ஒண்ணு கொடுங்களேன்.
1: இதை விட என்ன குழு கொடுக்கறது? இவர் இல்லைன்னா நாடே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு நாட்டை அழிக்கணும்னா இவர் அழிச்சா போதும், நாட்டை அழிச்சிடலாம் வாங்க.
2: அப்படியா?
1: ஆமா,
2: இல்ல கண்டுபிடிக்க முடியல. சரி, அடுத்து நேர்க்கே.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
0: வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஆனந்த் மேடம். சைதா மேடம். அரசன் மேடம்.
1: பூந்தமல்லி
3: ஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம்.
0: வணக்கம்
3: வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
3: மகிழ்ச்சியை
1: கூட குறிக்கக்கூடிய ஒரு

0: ஆமா
1: மகிழ்ச்சியை பத்தி சொல்றதா?
2: ஆமா
1: புஷ்புவா,
2: நாலு சேருக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதெல்லாம் சொல்லக்கூடாது. வாய்ப்பு கொடுப்போமா? தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு பேசுவோம். காதலர் தினம் திரைப்படத்துல இருந்து ரொம்ப ட்ரெண்டான சாங் அந்த பீரியட்ல தேவா யுகேந்திரன் குரல்ல, வாலி வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: எல்லாமே சமதோலு.

0: FM.
1: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஸ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: மேலும்
3: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: 42 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. ஸோ இன்னைக்கு கெட் செட் கோல வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த விளையாட்டில் நீங்கள் பொங்கிக்கொள்ளும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா 298-6-0-0-3-8 மற்றும் 0-4-4-2-9-5-2-0-5-5-4 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ இந்த வார்த்தை விளையாட்டில் நேர்களெலாம் ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் என்னங்க குழு கொடுக்குறது நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு நிறைய கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ அடுத்த நேரிட்ட பேசுவோமா? வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, வணக்கம் எஃப்எம் ரெயின்போ,
1: வணக்கம்.
2: சென்னை நோக்கல இருந்து ஹேமா மேடம்.
1: ஹேமா மேம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் மேடம்.
1: வாழ்த்துக்கள். தேங்க் யூ. வாழ்த்துக்கள்.
0: கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா வார்த்தைகளை?
2: சொல்லுங்க மேடம். சொல்றேன், தெரிஞ்சா சொல்றேன், சொல்லுங்க.
0: ஓகே, முதல் எழுத்து குரில் கு.
2: குரங்குக்கு வர கு.
0: ஆமா. கடைசி எழுத்து வந்து லி.
1: லி.
2: லியா.
0: லி லி லி.
1: என்ன லி?
0: பள்ளம். பள்ளம். பள்ளத்துக்கு வரக்கூடிய
2: லி லி லி. ஓகே லி.
0: ஆ, நடுவுல வந்து மூணு எழுத்து.
2: க்ளூ மேடம்?
0: க்ளூ வந்து யாராவது தவறு செஞ்சிட்டாங்கனா இந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க.
2: தவறு செஞ்சிட்டாவா?
0: ஆமா.
2: கூலியா?

0: நடுவுல வந்து மூணு எழுத்து இருக்கு.
1: எல்லாம்
0: தெரியுதுங்க. இத வந்து இந்த வார்த்தைய வந்து நீதிமன்றத்துல எல்லாம் நிறைய பயன்படுத்துவாங்க. ஆமா,
2: நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சொல்லக்கூடாது, ஆர்வ குளர்ல சொல்லக்கூடாது.
1: குழம்புறதா மேடம்?
0: இல்ல இல்ல, நடுவுல வந்து ஒரு மூணு எழுத்து இருக்கு. நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
1: ஓகே ஓகே மேடம்,
2: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
2: ஓகே பிரமிளா மேம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
3: மென்மையா பேசுறீங்க.
2: அடண்டா,
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: குற்றவாளி.
0: சிறப்பு சிறப்பு,
2: சூப்பர் மேம், வாழ்த்துக்கள்.
3: நன்றி
2: நன்றி.
0: நீங்களும் இதைதான் கண்டுபிடிச்சீங்க?
2: நானும் இதை தான்
0: கண்டுபிடிச்சேன்.
2: பரவாயில்ல, குற்றவாளி கூண்டில் நிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்க அப்பவே
0: கண்டுபிடிச்சீங்க. அடுத்த நேரத்தை பேசிடுவோம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: நடுவுல
0: வந்து மூணு எழுத்து இருக்கு. குறிப்பு வந்து இத சொல்லிட்டா நீங்க டக்குன்னு
2: கண்டுபிடிச்சிரோமா? அப்ப அந்த அந்த க்ளூ தான் வேணும் உங்களுக்கு.
0: ஆமா, இப்போ உங்ககிட்ட இருக்க பொருள் இல்ல வந்து சொத்து எல்லாத்துக்கும் இதுதான் ஆதாரம்.
2: ஆதாரமா?
0: என்னது?
3: பத்திரம்.
0: கரெக்ட். எப்படி சொன்னானே கண்டுபிடிச்சிங்க பாத்தீங்களா?
3: சொத்துன்னு சொல்லும்போதே பத்திரம்.
0: அதனால தான் அந்த வார்த்தையை சொல்ல கூடாதுன்னு நினைச்சேன்.
3: முத பம்பரம் நினைச்சேன்.
0: முதல் எழுத்து மா.
4: மா.
0: குறில் மா.
4: மா.
0: ஆமா. கடைசி எழுத்து இம்.
2: இம்.
0: நடுவுல ரெண்டே எழுத்து தான்.
2: ரெண்டே எழுத்தா?
0: ஆமா.
4: என்ன குழு கொடுங்களா?
0: நமக்கு தெரியாத விஷயங்கள் அதெல்லாம் வந்து இந்த பேரை சொல்லி சொல்லுவோம்.
2: நமக்கு தெரியாத விஷயங்கள்
4: என்ன? கடைசி எழுத்து
0: இம். இம்.
4: மாடம்மா?
0: இல்ல இல்ல, ரெண்டு நடுவுல ரெண்டு எழுத்து இருக்கு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
4: சரி மேம்,
0: நன்றி நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: இனிய காலை வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம்
2: சண்முகம் சார். சண்முக சுந்தரம்.
0: சண்முகம் சுந்தரம், கண்டுபிடிச்சீங்களா வார்த்தைய?
5: மேடம் குற்றவாளி கண்டுபிடிச்சாங்களா?
0: கண்டுபிடிச்சாங்களே.
5: அப்புறம் பத்திரம்.
0: பத்திரம் கண்டுபிடிச்சாங்க.
5: எனக்கு ஜூஸா?
0: ஆமா. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், அதை கண்டுபிடிக்கல யாரும்.
5: என்ன மேடம்?
0: முதல் எழுத்து குறில் மா. கடைசி எழுத்து இம். தெரியாத இடத்துல தெரியாத விஷயம் நடக்கும் போது இந்த பேரை சொல்லிதான் நம்ம வந்து அதை குறிப்பிடுவோம்.
5: மாயம் அந்த மாதிரி.
0: இது அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துவோம், அப்பப்ப பயன்படுத்துவோம், ஆனா செய்திகள்ல தொடர்ச்சியா பயன்படுத்துவாங்க.
5: மந்திரம்.
0: இல்ல,
2: அது ரொம்ப ஈஸியா இருக்கிறதா ரொம்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன
5: நினைக்கிறீங்க?
0: எத்தனை குழு கொடுத்துட்டேன் இதுக்கு, கண்டுபிடிங்க, யோசிங்க.
2: எனக்கு என்னவோ இந்த ஆன்சர் தெரிஞ்சுக்கா, இதையா போய் நம்ம எல்லாரும் யோசிச்சோம்.
0: ஆமா, இது எல்லாருமே வந்து கேட்டிருப்போம்.
2: ஓகே,
0: நம்ம பயன்படுத்தி கூட இருப்போம் சில சில இடங்கள்ல.
2: ஆனால் செய்திகளில் பயன்படுத்திட்டே இருக்கோம்
0: கண்டிப்பாக. ரெகுலராக நாம் எத்தனை தடவை செய்திகள் பார்த்தாலும் இந்த வார்த்தையை வந்து தவிர்க்காமல் போகவே முடியாது. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
6: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
6: திருவான்மூர்லேருந்து பேசுகிறேன் மேம். கலையரசி.
0: கலையரசி, கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன
6: வார்த்தைன்னு? கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்டான்னு தெரியல.
0: சொல்லுங்க, கரெக்டாக நாங்கள் சொல்கிறோம்.
6: மரணம்.

0: மரணம் இல்லை.
1: வேற
0: மரணம் வந்து
1: வேற
0: நமக்கு
1: விஷயம்.
0: கண்ணுக்கு தெரியாததோ இல்லை நமக்கு தெரியாத விஷயம் இல்லைல்ல. மரணம்னு ஒரு
1: ஆமா.
0: நடந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. இது வந்து நமக்கு தெரியாத விஷயத்த தான் இந்த வார்த்தையை சொல்லி அழைப்போம் நம்ம.
2: தெரியாத
1: தெரியாத
2: விஷயத்தை.
1: விஷயம்.
2: ஓகே,
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
1: ஓகே மேம்,
2: நன்றி
0: நன்றி நன்றி. எப்போ நானும் கொஞ்சம் டஃப்பாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன் போல. அடுத்த நேரம் பேசுவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம், கோயம்புத்தூர் பார்த்திபன்.
0: சொல்லுங்க பார்த்திபன், கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தைனு?
2: இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை வந்து மா. குரல் மா வந்து முதல்ல இருக்கு, கடைசி வந்து இம், நடுவில் ரெண்டு எழுத்து இருக்கு சார். இதுக்கான க்ளூ வந்து
0: என்னது?
3: மாம்பழம்.
0: இல்ல இல்ல, சாப்பிடுற பொருளா இல்ல. இது வந்து என்னன்னா, நமக்கு தெரியாத விஷயத்த வந்து நம்ம வந்து இந்த பேரை சொல்லி குறிப்பிடுவோம். நமக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்கும் போது செய்திகள்லாம் கூட இந்த வார்த்தைகளை வந்து நிறைய பயன்படுத்துவோம்.
2: ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: சரியா,
3: கஷ்டமா இருக்கு மேடம்.
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
2: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மேம்,
0: சிறப்பா இருக்கோம். நாங்களா
2: பேசுறீங்க மேடம்? நீங்க
0: எப்படி சொன்னீங்க பாத்தீங்களா? அப்படியே கோர்வையா
1: இருந்தது.
0: ஆனா யாருமே கண்டுபிடிக்கல பாத்தீங்களா?
2: இப்ப வரைக்கும் நான் கண்டுபிடிக்க சொல்லுங்க.
0: மர்மமா பேசுறீங்க. மர்மம்
2: மர்மம்
0: ராஜி, ரொம்ப சிறப்பா அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. எத்தனை பேர் கண்டுபிடிக்காத நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க.
2: சூப்பர் மேம், வாழ்த்துக்கள். ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சோ அடுத்த நேரத்தை பேசிடுவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் ரதி பாலாஜி பேசுறேம்மா.
0: ஓகே, நல்லா இருக்கீங்களா?
4: நான் நல்லா இருக்கறேம்மா. நீங்க?
0: நல்லா இருக்கோம். உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
4: சொல்லுங்கம்மா.
0: முதல் எழுத்து தி, குறில். நடுவுல கடைசி எழுத்து இம். நடுவுல மூணு எழுத்து இருக்கு. இந்த வார்த்தை வந்து பெரும்பாலும் வந்து அவங்க லைன்ல ஏதோ இணைப்பு பிரச்சனை நினைக்கிறேன். அடுத்த நேரிட்டு பேசுவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. இப்ப கடிச்சிருச்சு, டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம கேமுக்கு போயிடுவோமா? யார் எங்க இருந்து பேசுறேன்னு சொல்லுங்க முதல்ல. புரியல. சரி, விளையாடுவோமா? முதல் எழுத்து தி, குறில். கடைசி எழுத்து இம். இல்ல, நடுவுல வந்து மூணு எழுத்து இருக்கு. சரியா,
2: குறிப்பு கொடுங்க.
0: இது வந்து ஒரு சடங்கு.
2: இல்ல, தீல ஆரம்பிச்சு இம்ல முடியுது, நடுவுல மூணு எழுத்து இருக்கு.
0: இது வந்து ஒரு சடங்கு. இந்த சடங்கு வந்து மோஸ்ட்லி பெரியவங்களுக்கு தான் செய்வாங்க. ஆண் பெண் யாருக்கு வேணா செய்வாங்க. என்னது?
2: என்ன கலாம்?
0: தீ, தீல ஆரம்பிச்சு இம்ல. உங்க வால்யூம், ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுங்க. கடைசியில இம்ல முடியும். அஞ்சு எழுத்து தான் மொத்தமா. இது வந்து ஒரு ஒரு பெரியவர்கள் செய்யக்கூடிய ஒரு சடங்கு. புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த சடங்கு செஞ்சுதான் ஆரம்பிப்பாங்க. இல்ல இல்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். சரிங்களா,
2: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: உச்சா பாய்ச்சிமா. சாரிமா.
2: ஓ, நீங்க தான் அந்த கொலரா? சொல்லுங்க,
0: என்ன என்ன வார்த்தை சொல்லுங்க.
4: கீழே தொடங்கி இம்முல முடியுதா?
2: கடல மூணு எழுத்து இருக்கு.
0: இது வந்து ஒரு சடங்கு. இது வந்து புதுசா ஆரம்பிக்கும் போது, புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறவங்க இந்த சடங்கு செஞ்சுதான் ஆரம்பிப்பாங்க. ஊரை கூட்டி நடத்துவாங்க.
4: கூட்டி நடத்துவாங்களா?
0: ஊரை கூட்டி நடத்துவாங்க. என்ன?

0: நடத்துவாங்க. நம்ம வீட்ல ஒரு முக்கியமான விசேஷத்தை நம்ம ஊரை கூட்டி செய்வோம். என்ன செய்வோம்?
1: ஐடியா வரலமா?
0: சரி, அடுத்த நேயர், அடுத்த நேயர். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
3: அரக்கணத்திலிருந்து மோகன் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, கண்டுபிடிச்சிங்களா மோகன் என்ன வார்த்தைன்றது?
3: திருமணம்.
0: எஸ், எவ்வளோ அழகாக, எவ்வளோ அழகான க்ளூ கொடுத்துருக்கேன் பாருங்க. ரொம்ப இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு நேரம் ரொம்ப சிறப்பாக கண்டுபிடிச்சிட்டீங்க சார்.
2: சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ நம்ம நேர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய கடைசியாக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. முதல்வன் திரைப்படத்திலிருந்து வசந்தராதராஸ் பிரவீன்மணியுடைய குரலில் வைரமுத்து வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டுருக்கு. அண்ட் இதோட நான் கிளம்புறேன். உங்களை மீண்டும் ஒரு நாள் வேறொரு நாள் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியும் உங்களோட இணைஞ்சிருப்பாங்க ஆர்ஜே
2: ராஜஸ்ரீ.
0: ஸோ தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: இங்கே எல்லாமே சமதூல. Shaka laka baby, shaka laka baby.

வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கடந்த 2024 இந்நாளில் பிரதமர் பொறுப்பினை திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக ஏற்றுக்கொண்டது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும், தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அவரது செயல்பாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வரி சீர்திருத்தத்தின் சிகரமாக சரக்கு மற்றும் சேவை வரி செயலாக்கம் திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு முன்கூட்டியே விடுவித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான முதலீடுகள் தொடர்ந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாகவும், இதில் தொழில்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார் என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனித் தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ஜிவிக் யாகோபவை வென்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. இலங்கையில் இன்று தொடங்கிய முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக இந்தியா ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன், நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆகிட்டிருக்க இந்த வேளையில் நம்ம இணைந்திருக்க நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் அஜய் ராஜஸ்ரீ. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு ஒரு பாட்டு போட்டுருவோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்கள் பெற்றோர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட என்ன ஒரு விஷயத்த உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதான் இன்றைக்கான கேள்வி. திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பெற்றோர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட என்ன ஒரு விஷயத்த உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298600038 மற்றும் 295205544. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட்டு மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்குது, கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் இருந்து சின்மை மற்றும் ஜெயச்சந்திரனோட குரலில் வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரகுமானோட இசையில் இந்த பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வர மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 11:11 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. ஸோ இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, நீங்க உங்க பெற்றோர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட என்ன ஒரு விஷயத்த உங்க குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதான் கேட்டிருந்தேன். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க? கண்ணன் சார். கரெக்டா சொல்லுங்க சார், உங்களோட பதில், உங்களோட பதில் சொல்லுங்க.
1: அதாவது உழைப்பு நாணயம்.
0: உழைப்பு நாணயம்,
1: அதாவது சொல்லுவாக்க காத்து காப்பாத்தணும். சொல்லிருந்தாங்க உள்ள காசு நிறைய காப்பாத்தணும். அந்த மாதிரி எல்லாம் வந்து அப்ப இருந்துச்சு. அப்ப இருந்தாங்க எங்க அப்பா அம்மா இருந்தாங்க. இப்ப அது முக்காவாசி குறைஞ்சு போச்சு. காசுவாச்சி அது ஏன் தெரிஞ்சு காசுவாச்சி அது என் பசங்களுக்கு அதை நான் சொல்லிக் கொடுப்பேன்.
0: சொல்லி கொடுத்துட்டீங்க. சொல்லி கொடுத்துட்டு.
1: ஆமா
0: சூப்பர் சார், சூப்பர்.
1: நன்றி
0: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார் சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார் சொல்லுங்க.
2: ரொம்ப பிரதானமானது அப்படின்ட்டுன்னு புகழ்வாரு மேம். அதனால மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பார்க்கக்கூடிய ஒரு குணம் நான் கத்துக்கிட்டேன் அப்பா கிட்ட இருந்து. சோ இது ரெண்டுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இது வந்து எனக்கு ரொம்பவே நன்மை கைக்கக்கூடிய விதத்திலயும் இருக்கு மேம்.
0: சூப்பர் சார், சூப்பர், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
3: அம்மா வணக்கம். அம்மா வாழ்க வளத்துடன். கேள்வி கொடமாட்டப்பட்டிமா?
0: சூப்பர் சார், நீங்க கேள்வி கேட்டீங்களா? நீங்களும் கால் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா டயல் பண்ணுங்க 298-6-00-38 மற்றும் 298-5-2-5-5-4. வெளியூர் நம்பர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. விஸ்வாசம் திரைப்படத்தில் இருந்து சிஸ் ஸ்ரீராமோட குரலில், தாமரையோட வரிகளில், டி இமானோட இசையில் கேளுங்க.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 11:20 ஆகிட்டு இருக்கேன்.

0: வேலையில் உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கான கேள்வி, நீங்கள் உங்கள் பெற்றோர்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்ட என்ன ஒரு விஷயத்தை உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதான் கேட்டிருந்தேன். என்ன பிள்ளை இருக்காங்க, நேர் வணக்கம். ரெயின்போ வணக்கம். கலா மேம், சொல்லுங்க பதில் சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
1: அதான் சொல்றேன் மேடம், எங்க அம்மா வந்து என்ன சொல்லிக்கிட்டு பேமி அடிச்சு பேசக்கூடாது, நல்லா நல்லா ஃபீல் பண்ணி போனோம், அவங்களுக்கு கோபத்தை பேசக்கூடாது, அடுத்து உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும், அதான் எங்க அம்மா சொல்லுவாங்க. அதுதான் நான் ஃபீல் பண்ணேன், நல்ல ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஏன்னா கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டேன்,
0: கொடுத்துருந்தானு.
1: ஆனா கோவம் சொன்னா நம்ம தாழ்ந்து போனோம், மற்ற கோவம் பேசுறாங்களே நம்ம தாழ்ந்து போனோம், அவங்களுக்கும் கோவம் வந்துடும், நம்மளுக்கும் அது மாதிரி வந்துட்டு. அதான் சொல்ல வந்து மேடம்.
0: ஓகே மேம், நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யாரும் யாரும் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க சகோதரி?
0: வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: உங்களுக்கு உங்கள் கேள்வி திருப்பி சொல்லட்டுமா?
2: அதான் நான் கேட்டுட்டு
0: இருக்கேன்.
2: அதாவது தன்னடத்தம் இல்லாதவருக்கு உறவுது, யாரை பார்த்தும் போராமைப்படுவது, இது மூன்று என்னுடைய தாய் தந்தை எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க.
0: தன்னடக்கம், யாரையும் பார்த்து பொறாமைப்படுவது, இன்னொன்னு என்ன
2: சொன்னீங்க? என்னமா
0: இல்ல, மூணு சொன்னீங்கல்ல.
2: தன்னடக்கம், யாரை பார்த்தும் பொறாமைப்படுவது, இருக்கி வாழ்வது, பிறருக்கு ஆசைப்படக்கூடாது.
0: ஓகே ஓகே சார்,
2: இதுதான் எங்க தாய் தந்தை எனக்கு சொல்லி கொடுத்தது. அதேதான் என்னுடைய பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். எங்க பிள்ளைங்களும் சென்னையில இருந்துட்டு அதேதான் கடைபிடிக்கிறாங்க.
0: சூப்பர் சார்,
2: குழந்தை நாளுக்கு வாய்ப்பு கொடுத்தது.
0: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், குயில் கோபி.
0: ஓ கோபி சார், ஓகே. இந்த கேள்விக்கான பதில் சொல்லுங்க.
3: ஹலோ.
0: வணக்கம் சார. வணக்கம், கேக்குதா?
3: சொல்லுங்க
0: சார். கேள்வி கேட்டிங்களா? நான் இன்னொரு உங்களுக்காக சொல்லட்டுமா?
3: இல்ல, கோபப்பட கூடாதானே சொல்றீங்க?
0: இல்ல இல்ல, அப்படி இல்ல, நான் சொல்லல. நீங்க உங்க பெட்ரோல் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட. இருங்க இருங்க,
3: நான் ஊத பிடிச்சறேன்.
0: அப்படியா?
3: குருமை தான் கடைசி வரைக்கும்.
0: ஓகே சார், ஓகே, நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்.
4: உங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, இந்த கேள்வி நான் உங்களுக்காக திருப்பி சொல்லட்டுமா இல்ல கேட்டீங்களா?
4: கேளுங்கம்மா, கேளுங்க.
0: ஓகே, நீங்க உங்க பெற்றோர் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட என்ன ஒரு விஷயத்த உங்க குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன்.
4: எங்க அம்மா அப்பா வந்து சின்ன வயசுலயே மிஸ் ஆயிட்டாங்க. 4வது படிக்கும் போது எங்க அப்பா தவறி போயிட்டாரு. எங்க அம்மா தான் எங்களை காப்பாத்துறது, வீட்டு வேலை செய்துதான் எங்களை காப்பாத்தினாங்க. உயிரோடு இருக்கன்னாக்க எங்க அம்மா தான் காரணம். அதனாலதான் எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே. அதனால அவங்க என்ன சொன்னாலும் வேத வாக்கம் எடுத்து நாங்க வாழ்றோம். இது அம்மா எனக்கு தெரியும்.
0: ஓகே சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
5: அதே மாதிரி எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரெஸ் அதாவது ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்க. அதனால ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நல்லா நீட்டா இருக்கணும், நீட்டா பெர்ஃபெக்டா இருக்கணும். அதே மாதிரி உன் மனசுல என்னதான் கவலை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் வெளியே காட்டக்கூடாது, மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அதே மாதிரி மத்தவங்க தெரிஞ்சுற மாதிரி உன்னோட ஃபீலிங்ஸ் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது, அதை நீ மனசுல வச்சுக்க. அதே மாதிரி என் பையன்கிட்டே அதான் சொன்னேன், அது டைம் பெர்ஃபெக்ஷன் அவனுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் போய் போய் நல்லா வந்துச்சு. அதே மாதிரி ஃபீலிங்கை மட்டும் வெளிக்காட்டக்கூடாது, உன்னோட மன கஷ்டத்தை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு ஷேர் பண்ணக்கூடாது எதுனாலும். அதே மாதிரி உன்னோட கஷ்டம் மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி நீ எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. அதாவது சோர்வா இருக்கிறது, உன் முகத்தை பார்த்துட்டு எல்லா இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கம்பீரமா இருக்கணும், இங்கெல்லாம் கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்றத நான்
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி மேம், நன்றி.
5: தேங்க்யூ தேங்க்யூ.
0: ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோனுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-0-0-3-8 மற்றும் 298-5-2-0-5-5-4. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: அடிப்படையிலான
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 11:30 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பெற்றோர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட என்ன ஒரு விஷயத்த உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்கே பேசுகிறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு மேடம்.
2: பாபு சார், எப்படி இருக்கீங்க?
3: நடந்துடும்.
2: அதுதான் திரும்பி வரும். கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். இது கூடவே வந்து டைம் மேனேஜ் பண்றது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது சில விஷயங்கள் மேனேஜ் பண்ணாலும் ஆபீஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் லேசி ஆகிடுறோமோ, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் சின்ன வயசுலேருந்தே அந்த டைம் மேனேஜ் நம்ம பண்ணிட்டே வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஃபியூச்சரில் சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒருத்தவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம். கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் மேடம்.
2: ராஜசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம். நல்லா தலைப்பு மேடம்.
2: நல்ல தலைப்பா.
4: எங்கள் அப்பா அம்மா அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டு என் பேரம்பேட்டிக்கெல்லாம் சொல்கிறது என் பையனுக்கு சொல்லி கொடுக்குறேன் மேடம்.
2: என்ன
4: உண்மை நேர்மை ஈகை.
2: ஈகை, ஓகே.
4: எங்க அப்பா அம்மாலாம் அப்படிதான் பண்ணாங்க. நிறைய நன்மை செய்திருக்காங்க. வேலைக்கு போனாலும் கரெக்டா போயிடுவாரு, டைமா இருப்பாரு. நானும் இப்ப அதே
2: கடைபிடிக்கிறேன்.
4: என் பொண்ணும் அதே மாதிரி பண்ணிருக்காங்க. ஸ்கூல் டீச்சரா இருக்கா, அவளும் கரெக்டா பண்ணிருக்கா. பேரம் பேத்திக்கும் சொல்லிருக்கோம் அதே
2: மாதிரி. நன்றி. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு இடத்துக்கு அவங்க வர சொன்னாங்க, ஒரு இடத்துக்கு நம்ம இன்டர்வியூக்கு போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறோம்னா அந்த டைமுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். டைம்னா அப்படியே எட்ஜில் போய் நிற்கிறது இல்லை. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நிற்கும்போது அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். இவங்ககிட்ட கொடுத்த ஒரு வேலையை பார்ப்பான் அப்படின்ற மாதிரி. இது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் நிறைய பேர் வந்து இதை கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருக்காங்களோ, அது என்ன அப்போ நம்ம வேலை பார்க்கறது தானே முக்கியம், டைம்லாம் முக்கியமா அப்படின்னு கேட்டால் நேரமும் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம்.
5: நான் திருவத்தூர் பத்மாவதிம்மா. நல்லா இருக்கிறீங்களா?
2: பத்மாவதி அம்மா நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் நல்லா இருக்கிறேம்மா.
2: ஓகே, கேள்வி கேட்டீங்களா?
5: சொல்லுமா.
2: நீங்க உங்க பெற்றோர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட என்ன ஒரு விஷயத்த உங்க குழந்தைக்கு கொடுக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
5: எங்க அப்பா அம்மா கத்து கொடுத்த அந்த ஒரு இது இன்னைக்கு வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணி வரேன். எங்க அம்மா அப்பா வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்து இப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும், இப்படி ஹஸ்பண்டோட இருக்கணும், அப்படி போகணும்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதன் மாதிரியே இப்ப நடந்து என் பிள்ளைங்களை அதை இதை படிக்க வச்சு, ஒருத்தன் 7 டிகிரி, ஒருத்தன் 3 டிகிரி, ஒரு பொண்ணு 2 டிகிரி, இன்னும் ஒரு பொண்ணு 1 டிகிரி, 2 பிள்ளைங்க கவர்மெண்ட் வேலை, 2 பிள்ளைங்க தனியார் வேலையில சந்தோஷமா அவங்க சொல்லி கொடுத்ததை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி இருக்கேன் கண்ணு.
2: சூப்பர்மா, சூப்பர். எவ்வளவு பெரிய விஷயம் அது.
5: நன்றிமா.
2: நன்றிமா. ஓகே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளணும் நினச்சிங்க அப்படின்னா டயல் பண்ணுங்கள். 2980-86-00-38 மற்றும் 2950-2055-54. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்குது. முப்பொழுதும் உன் கற்பனை அந்த திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை சித்தாரா அவர்கள் பாடியிருக்காங்க. தாமரையோட வரிகளில், ஜிவி பிரகாஷோட இசையில்.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 11:41 ஆகிட்டு இந்த வேலையில உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் ஆஜய் ராஜஸ்ரீ. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, நீங்க உங்க பெற்றோர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட என்ன ஒரு விஷயத்த உங்க குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் கால் பண்ணி அவங்க வந்து என்ன அவங்க குழந்தைகிட்ட கத்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் சொல்லணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-55-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ரெயின்போவோட ரேடியோவோட வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க.
3: நன்றி
2: சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வெங்கடேஷ்
2: சார் சொல்லுங்க.
3: அதான் மேடம் பேசணும், அதுக்கு தான் மேடம் பேசலாமா?
2: பேசலாம் சார், சொல்லுங்க.
3: நான் வந்து மயிலாப்பூர்ல வெங்கடேஷன் பேசுறேன்.
2: ஓகே, நான் உங்களுக்கான கேள்வி சொல்லட்டுமா?
3: கேள்வி தெரியும் மேடம்.
2: தெரியுமா? சொல்லுங்க.
3: கேள்வி தெரியும். நான் சப்ஜெக்ட் டைரக்டா பேசலாமா?
2: பேசலாம் சார், சொல்லுங்க.
3: ஒண்ணு வேண்டும் மேடம், எங்க நாங்க வந்து எங்க அம்மா வந்து எனக்கு அதை பத்தி ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க.
2: பின்னாடி அந்த ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க.
3: கம்மி பண்ணிட்டேன். ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க.
2: ஓகே,
3: நீ வந்து இப்படிதான் இருக்கணும், புலனாதையும் மது அருந்தாதே, தீய பெண்களிடம் பழக்கம் ஈடுபடாதே, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்ப போலும், இதுதான் சொல்லி கொடுத்தாங்க. இத நான் என் பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு கூட ஒரு திருக்குறள், பிறர் தின்னா முற்பகல் செய்யும், தனம் தம்ம தின்னா பிற்பகல் தாமே வரும், இத நான் சொல்லி தரேன். நீ நல்லா இருக்கணும்னா நல்லது பண்ணு, உனக்கு என்ன வேண்டாம் கெட்டது வரணும்னா மத்தவங்களுக்கு கெட்டது பண்ணு, சொல்லி
2: தரேன்.
3: எங்க அம்மா தான் எனக்கு வந்து என் கேரக்டர் கத்து கொடுத்தாங்க. ஆமா, என் வாழ்க்கையில 4 பேரை தான் நான் மதிப்பேன். ஒண்ணு வந்து எங்க அம்மா என் கேரக்டர் கத்து கொடுத்தாங்க, அடுத்து வந்து ஜெயலலிதா டாக்டர் மேடம் ஜெயலலிதா.
2: என்ன கத்துக்கிற ஒரு விஷயம் அது, நம்ம நல்லது பண்ணாதான் நல்லது பண்ணுவோம். கரெக்ட்டா
3: ஒருத்தர்தே கத்துக்கிற விஷயம் தான் நான் சொல்றேன். அந்த அம்மா போல்ட்னஸ் கத்து கொடுத்தாங்க.
2: ஓகே, எனக்கு புரியுது நீங்க சொல்றது. ஓகே, ஸோ அவர் வந்து என்ன விஷயம் யார்கிட்ட இருந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. ஸோ நம்ம நல்லது பண்ணுறவங்க ஒரு போஸ்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நல்லது விஷயம் கற்றுக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம்தான். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
4: இனிய காலை வணக்கம், மறைமலை நகர் தாமரை கண்ணி.
2: காலை வணக்கம் தாமரை கண்ணி மேம், எப்படி இருக்கீங்க?
4: எங்களுக்கு அம்மா விட நாங்கள் எல்லாருமே பொம்பளை பசங்க. ஒரு விஷயம்தான், கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆயிடுச்சுன்னா வீட்டு விஷயத்த எந்த காரணத்தை கொண்டு யாரிடமும் எங்குமே பகிர்ந்துக்க கூடாது.
2: ஓகே,
4: அதை இன்ன வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணிருக்கோம். என் பசங்களுக்கு நான் அதான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான்,
2: சூப்பர்.
4: வெளியே போக கூடாது.
2: நம்ம விஷயம் நம்ம கிட்டதான் இருக்கணும், ஏன்னா அது ரொம்ப சரியான விஷயம். நன்றி.
4: எல்லாமே நாங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், என் பசங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்.
2: சூப்பர் மேம், நன்றி.
4: அருமையான தலைப்பு, நன்றி மேடம்.
2: நன்றி மேம். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம்மா.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: பெருமாள்பட்டில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
2: ஜெயலட்சுமி மேம், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், நீங்க?
2: நல்லா இருக்கேன். உங்களுக்கான கேள்வி தெரியுமா?
5: 10 ரூபா காசு கூட செலவு பண்ண மாட்டான். அவளுக்கு சிக்கன் வாங்கி கொடுத்தா நம்ம இது
2: பண்ணுவான்.
5: இந்த வயசுலயே அவன் நல்ல திறமையா இருக்கான், அது பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு.
2: நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா அந்த விஷயத்த?
5: நானும் சொல்லி தருவேன், அவங்க அம்மையும் சொல்லி தருவா.
2: ஓகே ஓகே,
5: நன்றி
2: நன்றி மேம், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம். இனி

0: இருக்கீங்க?
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம்.
1: காலையில விடிகால சீக்கிரம் எழுந்துப்பாரு, காலையில 4:30 மேல தூங்க மாட்டாரு. ஆக்சுவலி அவரு அந்த பழக்கம் பாத்தீங்கன்னா எனக்கு வரும்னு பார்த்தா அது என்னதான் சொல்றது தெரியல. அது நம்மளால காலையில விடிகால எழுந்துக்க முடியல. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி பின்பற்றணும்னு பையன் பாத்தீங்கன்னா காலையில அவர்கிட்ட நான் சொல்லி சொல்லி பார்த்தேன். அவரு பாத்தீங்கன்னா இப்ப என் பையன் 4:30 அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பின்பற்ற முடியாதது நம்ம பிள்ளைங்க பின்பற்றாங்களே நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
0: கண்டிப்பா நீங்களும் பின்பற்றுவீங்க. நன்றி சார்.
1: கண்டிப்பாமா. தேங்க்யூமா.
0: நன்றி சார். நன்றி. ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் நிறைய பேர் அவங்களோட பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்களும் உங்களோட பதில் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டாடா திரைப்படத்துலேருந்து வந்திருக்கு. டாடா திரைப்படத்திலிருந்து ஜென் மார்ட்டின், சத்யநாராயண் மற்றும் பலர் இந்த பாடலை பாடியிருக்காங்க. ஜென் மார்ட்டினோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதூலை.

0: நீங்கள் கேட்டு முடித்த நேரம் 11:51. இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பெற்றோர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட என்ன ஒரு விஷயத்த உங்கள் குழந்தைய கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: அண்ணாநகர்லேருந்து
0: தேவி மேம், சொல்லுங்கள்.
1: நான், எங்கள் அம்மா வந்து எந்த வேலையை நம்ம கொடுத்தோன்னா அந்த வேலையை நாம தான் செய்யணும், மற்றவங்களை வந்து நம்ம அதை போடுவாங்க. அந்த சேமிப்பு நான் ஒரு ரூபாயில சேமிச்சேன், என்னுடைய மகன்களே சேமிச்சேன். அந்த இப்ப எங்க பேரனுக்கு நான் சேமிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்.
0: சூப்பர் மேம், சூப்பர்.
1: ஏன்னா அவங்களுக்கு இப்ப கிடையாது, நாம குடுக்கற காசை நீங்க போடணும். யாரும் வந்து வீட்டுக்கு கொடுத்தா கூட அந்த காசை நீங்க உண்டியில போட்டுறணும், அப்பா மட்டும் கொடுக்க கூடாது, நீங்களே சேமிச்சுவீங்க
0: அப்படின்னு
1: பசங்களுக்கு நாங்க பேரனுக்கும் சொல்லி பேரன் வீட்டுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம்
0: பொறுத்த
1: நேரத்துக்கு. அதுல வந்து நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம், எங்க பசங்களுக்கும் சொல்லி கொடுத்தோம்.
0: பண்டிகைக்கு போறோம் பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி குடுக்கற காசை அம்மா கிட்ட 100 ரூபா குடுத்துருவோம். அப்போ அந்த அதை வந்து நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, அது உண்டியல்ல போட்டுக்கோங்கன்றப்போ, இப்ப இப்படி வர காசை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வைக்கணுங்கிற பழக்கத்தை வந்து நீங்க இப்ப இருந்தே வந்து உங்க குழந்தைங்கள்ட்ட கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.
1: தெரியும்,
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: நான் கார்த்திக் பேசுமா மேம்.
0: கார்த்திக் சார், சொல்லுங்க.
2: எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. என்னமா ரொம்ப சைலண்டா, திட்ட மாட்டோம், அடிக்க மாட்டோம். அதுதான் நான் கத்துக்குள்ள இருக்கேன் மேம். அதுதான் நான் கத்துக் கொடுத்துல இருக்கேன் இப்ப எனக்கு.
0: ஓகே சார், சூப்பர், நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
0: நிறைவு காலர் நீங்க தான், சொல்லுங்க.
3: ஓகே, என்னுடைய பேர் ரம்யா, நான் சென்னை மதுரவாயில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: சோ இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க சேமிப்பு பத்தி பேசுவாங்க. சோ அது வந்து அது நிச்சயமா எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருந்ததுனால அதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சோ என் பொண்ணுக்கும் அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னால எந்த பைசா எந்த ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் கொடுத்தாலும் பெரியவங்க அதை வந்து சேமிச்சுட்டு இருப்பா. இன்னொன்னு, எங்க அப்பா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டதுனால டைமிங், போல்ட்னஸ், எங்க இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தைரியமா பேசணும். எந்த காரணத்துக்கும் வந்து நம்ம தயங்க கூடாது. அது என் பொண்ணும் அது வந்து அவ அதை ஃபாலோ பண்ணுவா. அவ பிராட் அப்பா அதே மாதிரி தான், தைரியமா எங்க இருந்தாலும் தயக்கப்படாம பேசணும். தப்பா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனம் வேண்டும்.
0: கண்டிப்பா.
3: சோ இது வந்து எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய சொல்லி கொடுத்தது. இன்னொன்னு, கொஞ்சம் பேஷன்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எதுவா இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது. நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து

0: முக்கியமான விஷயம்,
1: லைஃபுக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஆமா, முக்கியமான விஷயங்கள். இத நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப உணர்ந்த விஷயங்கள் ஆக்சுவலா. சோ அதே மாதிரி லைஃப்ல என்னைக்கும் எந்த துன்பம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் வச்சுக்கணும், அவ்வளவுதான். வருத்தப்படக்கூடாது, ரொம்ப அழக்கூடாது. இது எங்க அம்மா எனக்கு எப்பவும் சொல்லி கொடுத்தது, அதேதான் என் பொண்ணுக்கும் நான் அதை ஃபாலோ பண்றது.
0: சூப்பர் மேம்,
1: உங்களுடைய குரல் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கிறது.
0: நன்றி நன்றி
1: நன்றி, ரியலி நைஸ்.
0: தேங்க் யூ மேம், தேங்க் யூ
1: சோ மச்.
0: நன்றி மேம், நன்றி. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. நிறைய பேர் அவங்க குழந்தைங்கள்கிட்ட வந்து என்ன கற்றுக் கொடுக்கணும், அவங்க பெற்றோர்கள்கிட்ட வந்து என்ன ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாங்களோ அதை எது கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. முக்கியமான விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட், மணி சேவ் பண்ணுறது, பொறுமையாக இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட டாப் ப்ரியாரிட்டியில் எது இருக்கோ அதை எல்லாருமே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பீங்க. அது மாதிரி முக்கியமான விஷயத்தில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் இந்த மணி சேவிங் சொல்லிக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக தான் இருப்பாங்க, பட் ஃபியூச்சரில் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. திருப்பி நான் அவங்கள ஒரு மணிக்கு வந்து சந்திக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக கனா திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் வந்து நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஸோ ஆராதனா, சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயன் மற்றும் வைக்கோம் சேர்ந்து பாடியிருக்கு, வைக்கோம் விஜயலட்சுமி சேர்ந்து பாடியிருக்காங்க. ஜிபியோட லிரிக்ஸில், தாமஸோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

0: மேட்லி நீ கேட்க இருப்பது ஆதி ஆதாஷ் கிராம யோஜனா பற்றிய சிட்டுரை.
1: ஊரக வளர்ச்சித்துறை மூலம் கிராமங்களில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஒரு புதிய திட்டமாக அரசால் 2014 தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயம், கைத்தொழில் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் கிராமங்கள் மேம்படுத்தப்படும். மார்ச் மாதம் 2019 3 ஆதாஷ் கிராமங்களை உருவாக்குவதே இலக்காக இருந்தது. அதில் ஒன்றை 2016

0: வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் செயல்முறைகளை தூண்டுதல், அனைவரின் வாழ்க்கை தரத்தையும் கணிசமாக மேம்படுத்துதல், மேம்படுத்தப்பட்ட அடிப்படை வசதிகள் வழங்குதல், மேம்பட்ட மனித வளர்ச்சிக்கு ஊக்குவித்தல், சிறந்த வாழ்வாதார வாய்ப்புகள் வழங்குதல். சில புதிய முயற்சிகள் உள்ளூர் சூழலுக்கு ஏற்ப கிராமத்துக்கு கிராமம் மாறுபடும். ஒவ்வொரு ஆதாஷ் கிராமத்திற்கும் ஒரு கிராம மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கிராமமும் அதன் சொந்த வளங்கள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய செயல்பாடுகளின் பட்டியலை உருவாக்கும் அதே வேளையில் இத்திட்டத்திற்கான வழிகாட்டுதல்களில் சாத்தியமான நடவடிக்கைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினரின் முக்கிய பொறுப்புகள் என்னவென்றால், ஆதாஷ் கிராமத்தை அடையாளம் காணுதல், திட்டமிடல் செயல்முறையை எளிதாக்குதல், கூடுதல் நிதி திரட்டுதல், திட்டத்தை கண்காணிப்புதல். இத்திட்டத்தை பற்றி மேலும் விவரங்களை அறிய www.sanji.gov.in என்ற இணையதளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
1: நேரில் கேட்டது ஆதி ஆதாஷ் கிராம் யோஜனா பற்றிய சிற்றறை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

நேரம் 12:03 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இதோ உங்க அன்பு தோழி திவ்யாங்க கூட பேசுறதுக்காக வந்துட்டேன். வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயம் எதிர்பார்த்துருப்போங்க. சில நேரங்களில் நடக்கும், சில நேரங்களில் நடக்காமல் இருக்கும். ஆனால் உண்மையாகவே இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா அதை பற்றி யோசிச்சுட்டு அதுக்கான செயல்பாடுகள் நடத்திட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் நிச்சயமாக அது நடக்கும். வாழ்க்கையில் நமக்கான வெற்றி கிடைக்கும். இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வெற்றி அடைந்த நிறைய பெரியவங்க இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. சரி, நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம், அது காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, அதிக காசாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பொருளை வாங்கி வச்சுருப்போம். ஆனால் அதை பயன்படுத்த முடியாமலேயே போயிருக்கும். என்னடா இது, இவ்வளோ காசு கொடுத்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு இதை யூஸே பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம் நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஏதோ ஒரு பொருள் அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்திருக்கோம்ல, ரொம்ப நாள் அதை வாங்கிட்டு என்ன இதை யூஸ் பண்ணவே மாட்டோம், இதுக்கான தேவை வரமாட்டேங்குதே அப்படின்னு தோணும். சில நேரங்களில் அந்த பொருளை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணாமல் சரி நமக்கு தான் யூஸ் ஆகலை வேற ஒருத்தவங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்போம். அது வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கிற குக்கரில் ஆரம்பித்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஜுவல்ஸாக இருக்கலாம், நம்ம பயன்படுத்துகிற ஃபோனாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த பொருளை காசு கொடுத்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு அதை பயன்படுத்த முடியாமலே போயிடுச்சு, கால் பண்ணுங்கள் பேசலாம். 2986-0038 அல்லது 2952-0554. முன்னாடி மறக்காமல் 0444 சேர்த்துக்கோங்க. நேயர்கள் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷம், பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்ல. எஸ், ஆய் ஸ்நேகிதியை பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் மட்டுமே பேச முடியும். ஆண்கள் அப்போ நாங்கள் பேச முடியாதா அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகள் இருக்குது, அதில் பேசலாம். பட் இந்த ஹாய்

0: ஸ்நேகிரே, ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். ஓகே, வணக்கம். ரெயின்போ யார், எங்கேருந்து கால் பண்ணது? ஒரு ஆண் நண்பராக இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பொருளை நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க, ஆனால் அது பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும்ல, அது என்ன அப்படின்றத என் கூட பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து?
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க.
1: நான் பெருமாள்பட்டிலிருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: ஜெயலட்சுமி, சொல்லுங்க, எந்த பொருளை வாங்கிட்டு யூஸே பண்ண முடியல?
1: எங்க வீட்ல அவங்க வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு டிஷ் வாஷ் வாங்கினாங்க, வந்து டெமோ கூட செஞ்சு காமிச்சாங்க, ஆனா அதை யூஸ் பண்ணவே முடியல.
0: அச்சச்சோ, டிஷ் வாஷ்னா அந்த மிஷின் மாதிரி இருக்குமே, அதுவா?
1: பாத்திரம் தேய்க்கிறது.
0: ஓ, பாத்திரம் கழுவுறதுக்கா?
1: ஆமா மேம், உடம்பு முடியலன்றதுக்காக வாங்கி கொடுத்தாங்க. அது செய்ய முடியல, போட்டு அதை கிளீன் பண்ணி போட்டு அதுக்குள்ள வச்சு திரும்ப எடுக்கிறோம், செய்யணும்.
0: நன்றி ஜெயலட்சுமி. பாருங்களா, நம்ம ஏதோ சின்ன பொருள் தான் நினைச்சோம், ஆனா வீட்டுல ஒரு பெரிய பொருள், ஒரு முக்கியமான பொருளே நம்ம வாங்கினா கூட அது அப்படியே வீட்டுல வந்து யூஸ் பண்ண முடியாம தான் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். ஆசைப்பட்டு ஒரு செயின் வாங்கியிருப்போம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இதை போடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஆனா அதுக்கான அந்த சூழ்நிலை அமையவே அமையாது. கடைசி வரைக்கும் அந்த செயின் அப்படியே இருக்கும், புத்து புதுசா வச்சிருப்போம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வீடு கிளீன் பண்ணும் போது அதை எடுத்து பார்ப்போம், இப்படிதான் இருக்கா, சரி ஓகே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதை யூஸ் பண்ணாம அது வேற ஒருத்தருக்கும் பயன்பட முடியாம நம்ம கிட்டே இருக்கும். கொடுக்கறதுக்கும் மனசு வராதுல, எப்பயோ ஒரு நாள் யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு பொருள் ஆசைப்பட்டு காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க, ஆனா அதை கடைசி வரைக்கும் பயன்படுத்த முடியாமலே போயிருக்கோம்ல. கால் பண்ணுங்க, பேசலாம். 298-6-00-38 அல்லது 299-5205-54 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. ஓகே, நேர்கள் தொடர்ந்து இப்போ உங்களுக்காக சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இடைவேளை, போயிட்டு வந்துடலாமா?

0: டாக்டர் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்.
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்.
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்,
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: அவசர

0: பேங்க்குள்ள இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 12:11 ஆயிற்றுக்கு. எஸ் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வித்யாசாகரோட இசையில நா முத்துக்குமாரோடைய வரிகள், திப்பு மாணிக்க விநாயகம் மற்றும் ராஜலட்சுமி இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 12:16 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, எந்த பொருளை அதிக காசு கொடுத்து வாங்கி அதை பயன்படுத்த முடியாமலே போயிடுச்சு, அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நம்ம கூட நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், நான் அனந்த நாயகி, மதுரையிலிருந்து.
0: அனந்த நாயகி, சொல்லுங்கள், என்ன சொல்ல போகிறீங்க?
1: நிறைய பொருள் அந்த மாதிரி இருக்கு, ஆனா முக்கியமா மூணு பொருளை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து ரோபோட் வாக்யூம் கிளீனர்.
0: அதே
1: ஆமா, அதே கூட்டியா அதே தொடச்சிரும்னு சொன்னாங்களா, நமக்கு பேக் பெயின் இருக்குன்னு நினைச்சு வாங்கினாம். அதுக்கு வந்து நம்ம வேலை செஞ்சு அதை ஒர்க் பண்ண வைக்கிறவங்களையும் நம்மளே செஞ்சிடலாம், இல்லைன்னா ஆள் வச்சிடலாங்கிற ஐடியாவுக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து வீடை வந்து நீட் பண்ணி வச்சா தான் அது கூட்டம், இல்லைன்னா எதுலயாவது பொருள்ல போய் மோதி மோதிக்கிறோமா, இல்லையனாலும் அதனுடைய டைமிங்கும் ரொம்ப லேட் ஆகுது. அதனால போங்கடான்ட்டு தூக்கி மேல போட்டேன். அடுத்து ஓடிஜி, அதுவும் கிரில் பண்ணலாம், என்னது பிஸ்கட் எல்லாம் செய்யலாம்னு அதுவும் வாங்கி ஒன் டைம் ஒரே ஒரு நாள் மட்டும் சிக்கன் செஞ்சு அதுக்கு ஆகிற கரண்ட் செலவுக்கு அடப்பாங்கடான்னு தூக்கி அதையும் போட்டேன். அதுக்கப்புறம் டீ மேக்கர், அதுவும் ஆன்லைன்ல காஃபிக்கு தானே இருக்கு, டீக்கு இருக்குன்னு சொல்லவுமே அதையும் 1000 கணக்குல போட்டு வாங்கி அதுல டீ போட்டா நல்லாவே இல்லை, அதுவும் தூக்கி மூளை போட்டுட்டேன். இந்த மூணு பொருளும் அது பாட்டுக்கு இந்த என் கண்ணு முன்னாடி தான் இருக்குது, மேல பார்த்துக்கிட்டு தான் பேசுறேன் உங்ககிட்ட.
0: அதுக்கு மட்டும் வாய் இருந்தது, நானா உங்களை வாங்க சொன்னேன், இப்படி என்ன பத்தி இவ்வளவு குறை சொல்றீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா ஃபீல் பண்ணோம்.
0: பரவாயில்ல. ஆனா அனந்த நாயகி, நீங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க. ஓகே, இந்த பொருளை நம்ம வாங்கவே கூடாது, அதுக்குதான் நம்ம வேலை செய்யற மாதிரி இருக்கும் அப்படின்னு.
1: கண்டிப்பா.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்,
1: தேங்க்யூ.
0: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ, கேக்குதுங்களா?
0: கேக்குது சார், ஆனா இது பெண்களுக்கான நிகழ்ச்சி அல்லவா?
2: அப்படியா?
0: ஆமா,
2: சாரிங்க.
0: பக்கத்துல யாராவது இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க?
2: கொடுங்க ஒரே நிமிஷம்.
3: ஹலோ
0: ஹலோ, வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் சங்கவி மேம், என்னோட ஹஸ்பண்ட் ஜேசன் அவங்க தான் கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க.
0: ஓகே சங்கவி, சொல்லுங்க, எந்த பொருளை ஃபேமிலியா சேர்ந்து அப்படியே வச்சிருக்கீங்க?
3: மேம், ஆக்சுவலி நாங்க அப்படி எதுவும் வைக்கல, ஆனா வாங்கணும்னு நினைச்சதே இப்ப இதுக்கு முன்னாடி காலர் வந்து சொல்லிட்டு போறாங்க. ரெண்டு விஷயம் அதனால தேவைப்பட்டா மட்டும் இந்த டீப்பாய் எல்லாம் வாங்கி வைக்கலாம் வீட்டுல, இல்லன்னா
0: சூப்பர். நன்றி நன்றி. விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படி எந்த பொருளை அதிக காசு கொடுத்து வாங்கி அதை பயன்படுத்த முடியாமலே போயிடுச்சு? கால் பண்ணுங்க, பேசலாம், நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? கலா சொல்லுங்க, எந்த பொருளை வாங்கி அப்படியே வச்சிருக்கீங்க?
4: எங்க அம்மா, நான் அம்மா சமைப்பாங்க வீட்டுல,
0: இருக்கக்கூடிய நம்ம சமைக்கக்கூடிய பொருள் கூட அந்த மாதிரிதான். நன்றி கலா. ஓகே, இது மாதிரி நிறைய பேர் நிறைய பொருளை நிச்சயமா அப்படியே வச்சிருந்திருப்பீங்க, அதை பத்திலாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில உங்களுக்காக அலி அர்ஜுனா திரைப்படத்தில இருந்து ஏஆர் ரமானுடைய இசையில வைரமுத்து வரிகள்ல SPB மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: நேரம் 12:26 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. திவ்யா தான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, எந்த பொருளை அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு அதை பயன்படுத்த முடியாம அப்படியே வீட்டில் பத்திரமா இருக்கு அப்படின்னா எந்த பொருளை சொல்வீங்க? கால் பண்ணுங்க 2986-00038 அல்லது 2959-00554. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா என்ன பொருள் தருமாங்க, ரெண்டு பொருள் இருக்கு. இப்பவும் என்ன நீங்க இனி எதுவுமே செய்ய விட மாட்டீங்க அப்படின்னு வீட்டில் இருக்கும் கிட்ட சொன்னா, வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதை ரெண்டு பொருள் எடுத்து காட்டுவாங்க. ஒன்று ஹேர் ஸ்ட்ரைட்னருங்க, அது வந்து நான் எதுக்கு வாங்கினேன் எனக்கே தெரியல, ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமான சீப்பு மாதிரி டைப்பில் இருந்தது. சரி ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கினது தான், பட் அது யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அதில் நிறைய இருக்கிற முடியை விட அதிகமான முடி கொட்டுது, அதனால் அது அப்படி நீயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பத்திரமா வச்சாச்சு. இன்னொரு பொருள் என்ன தெரியுமா சொல்கிறேன், நீங்களும் கால் பண்ணுங்க பேசலாம். 2986-00038 அல்லது 2959-00554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. எந்த பொருளை அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த முடியாமலே போயிடுச்சு? முன்னாடி பேசுகிற நிறைய காலர்ஸ் வந்து நிறைய பொருள் சொல்லியிருந்தாங்க, அதுவும் பேச்சனாங்க பாருங்க, பாப்பா இவ்வளோ பெரிய பொருள்லாம் வாங்கிட்டு கடைசியில் அதை யூஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்ல. இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி எந்த பொருளை வாங்கிட்டு இது வாங்கினேன் ஆனால் யூஸே பண்ண முடியல, வீட்டில் இருக்கவங்ககிட்ட இப்போவும் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா எந்த பொருளை சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள் பேசலாம். அடுத்து உங்களுக்காகவே மொழி திரைப்படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
1: கண்ணம்மா கண்ணம்மா.
2: என்னங்க?
1: குழந்தை என்ன பண்ணுறான்?
2: இங்கே தான் தூங்கிட்டு இருக்கான்.
1: ஹோய் பாப்பா, தங்கப்பிள்ளை இங்கே பாரு, இங்கே பாரு, அப்பா பாரு.
2: என்ன புதுசாக குழந்தைகிட்டலாம் பேசிட்டு இருக்கீங்க?
1: கண்ணம்மா நான் சொல்லியிருக்கேன்ல, என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னான் குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமாக தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில் அமையுமா.
2: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமாக இருக்கு, இதில் இன்னொரு டெஸ்டா?
1: அதுதான் இல்லை கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்தில் நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலிமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள் இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு. Rainbow FM
1: 91.4. டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: நேரம் 12:30 ஆயிற்றுக்கு. மொழி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம் திவ்யா.
3: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன். அண்ணா நகர்ல இருந்து அஞ்சனா தேவி பேசுறேன்.
3: அஞ்சனா தேவி, சொல்லுங்க, எந்த பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டு பயன்படுத்தவே முடியல அப்படின்னா எதை சொல்வீங்க?
4: கொஞ்சம் காஸ்ட்லியா அவன் வாங்கிட்டோம் திவ்யா.
3: ஓகே, அவன்
4: ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கப்புறம் அதுல என்ன செய்யறதுன்னு எனக்கே ஒண்ணும் புரிய மாட்டேன்றது. சிம்பிளா வாங்கியிருந்தா கண்டிப்பா அது யூஸ் ஆயிருக்கும்.
3: ஓகே,
4: அது கொஞ்சம்
3: இந்த கேக் பேக் பண்ற மாதிரி, அப்புறம் வேற ஏதாவது,
4: அது எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்ல திவ்யா.
3: அப்படியே இருக்கு, புத்தம் புதுசா.
4: ஆமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப வெள்ள கம்மியா வாங்கி அதுல கொஞ்சம் எல்லாம் சூடு பண்றது அந்த மாதிரி, அது அப்படியே இருக்கு.
3: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஓகே, இந்த மாதிரியான பொருள்லாம் காஸ்ட்லியாக காசு கொடுத்து வாங்கியிருப்போங்க, ஆனால் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கே அப்படின்ற மாதிரியான வருத்தம் நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கே இருந்து?
5: ஹலோ.
3: வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க.
5: போண்டிலிருந்து சின்னம்மா பேசுகிறேம்மா.
3: சின்னம்மா சொல்லுங்க, எந்த பொருளை அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டு பயன்படுத்த முடியல?
5: ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே டேப்ரி கார்டு வாங்கினோம்மா.
3: ஆ,
5: ரொம்ப நாளா மேல அது கொஞ்சம் ஒரு ஒரு 6 மாசம் 1 வருஷம் நல்லா ஓடின்னு இருந்தது. அப்புறம் இது இந்த இது வாங்கி அந்த போட்டாக்கா அது செட் ஆகல, அது எடுக்கவே இல்லை ரேடியோ.
3: ஓ, அப்படியே வச்சிருக்கீங்க?
5: டேப்ரி கார்டு.
3: ஓகே ஓகே, அப்போ ஆனா அதெல்லாம் ஃபேமஸ் தானே அப்போலாம்?
5: ஆமாமா, நல்லா போயின்னு இருந்தது 1 வருஷ காலம் நல்லா போயிருந்தது. அப்புறமா அது என்ன ஆச்சுன்னு தெரியல, ரிப்பேரா என்ன ரிப்பேர் கிடைக்கூட எடுத்து போனாங்க, அது சரியா ஆகல. அப்புறம் இது லேப்டாப் மேல எடுத்து போட்டு இருந்தோம்
3: அவ்வளவுதான்.
5: இப்ப ஆமாமா, இப்ப ஆனா யூஸ் ஆகுதுமா? இப்ப
3: 20 வருஷம் கழிச்சு யூஸ் ஆகுதா? சூப்பர்.
5: இப்ப இப்ப வந்து டேப்ரி கார்டு இல்ல ரேடியா யூஸ் ஆகுதுமா? இப்ப அதுலதான் பேசுறேன் நானு.
3: ஓ, அருமை அருமை, பாத்தீங்களா, 20 வருஷம் கழிச்சு பயன்பட்டு இருக்காப்ல.
5: ரொம்ப சந்தோஷமா,
3: சூப்பர், நன்றிமா, நன்றி,
5: நன்றிமா, நன்றி.
3: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க? உங்களுடைய பல விஷயங்களையும் கூட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. அடுத்து உங்களுக்காகவே மொழி திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. வித்யாசாகருடைய இசையில வைரமுத்து வரிகள்ல ஜெஸி கிஃப்ட் பாடிய பாடல் கேட்கலாமா? கேட்டு நினைச்சிருங்க. இது 101.4 இங்க எல்லாமே சமதுல.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கல பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர்

0: மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக கடந்த 2024 இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும் இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகள் ஆகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு K.A. செங்கோட்டையன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
2: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில்

0: இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலைகள் மன்ற அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வர்கள், பள்ளிகள், கல்லூரிகள், இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து 1-2 நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ட்ரிவேக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50 ஆயிற்றுக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதிகமான ஒரு பொருள், அதாவது காசு கொடுத்து அதிகமாக நம்ம வாங்கியிருப்போம், ஆனால் அதை கடைசி வரைக்கும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கோங்க. அதுக்கு உதாரணமாக நிறைய பேர் அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த பொருளை அதிக காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு? 2986-0038 அல்லது 2952-0554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. முக்கியமாக அது பெண்களுக்கான நிகழ்ச்சி, அதனால கடைசி நேரத்தில் கூட பல பெண்கள் கால் பண்ணால் நல்லா இருக்கும். நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம், அண்ணாநகர்லேருந்து மாலினிதேவி பேசுறேன்.
2: மாலினிதேவி சொல்லுங்க, என்ன பொருளை வாங்கிட்டு?
3: நான் என்ன பொறுத்தவரை நான் ரொம்ப வாங்க மாட்டேன்.

0: பசங்க இருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரி நீங்க வாங்கலாம், எங்க பசங்க வாங்கி இந்த ஒர்க் அவுட் போட்டுறாங்கிற வேலை.
1: மாலினிதேவி ஒரு படத்துல தூள் படம் தான் நினைக்கிறேன், அதுல இருந்து இதையா நைட்ல இருந்து ஒட்டிக்கிட்டு இருந்த அப்படின்னு
0: போகுது. யாரையும் வச்சு அடிச்சாலும் அப்படிதான் இருக்கு, என்ன செய்யறது, ஒண்ணும் செய்ய முடியல. நேரத்தை காப்பி நீட்டா மாத்தி கவனிச்சு வச்சிருக்காங்க.
1: சூப்பர் சூப்பர்
0: வாங்கி வந்து.
1: ஆனா வந்து நீங்க பேசுற ஒவ்வொரு பேச்சும் அவங்களுக்கு லெஃப்ட் ரைட் கொடுத்த மாதிரி இருக்கும்.
0: நான் சொல்லிருவேன், நான் என்ன திட்டுனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிருவேனா, எதுக்குதான் நான் இவ்வளவு நாளா ஆச்சு, நான் எங்களை பாத்துருப்பீங்களா, ஏதாவது அனாவசியமா வாங்கிருக்கோமா, காசு வரும் இல்லன்னு சொல்லல, அது நம்மளுக்கு தேவை இருந்தா வாங்க, எல்லாம் வாங்க அருமையா.
1: கரெக்ட் கரெக்ட், நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ராணி.
2: வாங்கினதோட சரி, ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் வந்தது வந்தது அந்த இது எல்லாத்தையும் வாசிட்டு பாத்துட்டு அதை யூஸே பண்ணல, அப்படி இருக்கு, ஓபன் பண்ணதோட சரி அப்படி இருக்குது. அப்புறமா டைனிங் டேபிள் அப்படின்னு எடுத்தா கூட, இப்ப என்ன டைனிங் டேபிள் சுத்தி சேர் இருக்குது, அந்த டேபிள் மேல எல்லா பொடி எது எல்லாமே யாரும் உட்காந்து அதுல சாப்பிடறது இல்ல, சாப்பிடறதுல எல்லாரும் என்ன பண்றது, டிவிக்கு நேரம் முன்னாடி உட்காந்து கீழே உட்காந்து சோஃபால உட்காந்து சாப்பிடுறது, டீ பாயில உட்காந்து சாப்பிடுறது, அப்படிதான் பண்றாங்க.
1: கடைசி வரைக்கும் அது மேல பொருள் தான் இருக்கும், நம்ம இருக்க மாட்டோம்.
2: ஆமா ஆமா, ஃபுல்லா அது பொருள் தான். அதுவும் ஏதாவது ஒண்ணு, இது என்ன இப்படி குப்பை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நீட்டா இருக்கு, நீங்க இதுல உட்காந்து சாப்பிடுங்க, எல்லாரும் இதுல உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பார்த்தோன்னா ஃபுல்லா எல்லாமே நிரம்பி இருக்கும். எப்படிதான் வந்து நிரம்பு மாதிரி வந்து டைனிங் டேபிள் மேலதான்
1: நிரம்பி இருக்கும், அது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. தேங்க்யூ தேங்க்யூ ராணி.
2: ஓகே தேங்க்யூ.
1: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஐஸ்வர்யா பேசுறேங்க.
1: ஐஸ்வர்யா சொல்லுங்க.
3: எங்க வீட்டுல அந்த கிரில் பண்ணுவாங்கல்ல, போர்ட்டபிள் கிரில்னு சொல்லிட்டு அந்த அடுப்பு கறி வச்சு இது பண்றது.
1: ஓ ஓகே.
3: அது ஹஸ்பண்ட் வந்து ஆஃபர்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாரு. அவருக்கு சும்மா இருந்தாலே வேர்க்கும். அந்த இதுல வச்சு வேர்த்து ஒரு ரெண்டு தடவைதான் நாங்க பண்ணிருப்போம். ஒரு 4 வருஷமா அது தூங்கிட்டு இருக்கு. அந்த அடுப்பு கறிய வேற ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு கிடைக்கல, எங்கயோ போய் வாங்கிட்டு வந்தாரு, ஒரு 3 கிலோ நிறைய வாங்கி வச்சுக்கலாம்
1: தேவையே
3: இல்லாம. அப்ப வாங்கும் போதே சொன்ன, அதெல்லாம் வாங்காதீங்க, நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டீங்க, சும்மா இருந்தாலே உங்களுக்கு வேர்க்கும், வேண்டான்னு சொன்ன, இல்ல நான் செய்வேன், அடம் முடிச்சு வாங்கி அது தூங்கிட்டு இருக்கு.
1: சூப்பர் சூப்பர், இன்னும் கொஞ்ச நாள் தூங்கட்டும் விடுங்க, அவரே மனசு மாறிடுவாரு,
3: அடுப்பு கறி வைரமா மாறிடும் நினைக்கிறேன்,
1: அவ்வளவுதான், அப்புறம் என்ன எடுத்து யூஸ் பண்ணுவோம், விடுங்க.
3: ஆமா,
1: தேங்க்யூ தேங்க்யூ ஐஸ்வர்யா,
3: தேங்க்யூ.
1: ஓகே, இந்த மாதிரி எத்தனையோ பேரு பா எவ்வளவு பொருள் வச்சிருக்காங்க இல்லைங்க, நான் கூட சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆனா இதை கேட்கறவங்க பாத்தீங்களா, நீங்களே அதை பண்ணிருக்கீங்க அப்படின்லாம் யோசிப்பீங்க. எஸ், இது கேக் பேக்கர் இல்லைங்க, கேக் பேக்கர், ஆமாங்க, நானுமே அதை வாங்கி சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஒரு 2 தடவை தான் அதை யூஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கு மேல கேக்கும் நல்லா வரல, நம்மளாலையும் செய்ய முடியல. இப்பவும் வீட்டில் இருக்கவங்க அதை வாங்கி என்ன பண்ற, பூஜை பண்ற அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுறது உண்டுதான், வழக்கம் தானே. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான பொருளை வாங்கியிருப்போம், கடைசி வரைக்கும் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு லெசன் தானே, அப்படியே எடுத்துப்போம். சரி விடுங்க, அடுத்து உங்களுக்காக ஒரு அழகான நிகழ்ச்சி காத்துட்ருக்கு. இப்போது திவ்யா இந்த நிகழ்ச்சியிலேருந்து கிளம்புறேன்.

அடுத்து 2 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, ரெயின்போ எஃப்எம் 101.4, இது எல்லாமே சமதுளு. அடுத்து உங்களுக்காக ஒஸ்தி திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. தமனுடைய இசையில யுகபாரதி வரிகள் ரகுல் நம்பியார் மற்றும் மகாநதி இணைந்து பாடிய பாடல், மகத் இணைந்து பாடிய பாடல் கேட்டு நினைச்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுளு.

1 மணி 1 நிமிடம் ஆகிட்டிருக்க இந்த வேளையில் நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி திரைகானம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறைய பாடலை தொகுத்து வழங்க போகிறது நான் உங்கள் ஆர்ஜே ராஜஸ்ரீ. திரைகானம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக ஒலிக்கேற்க பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் ஏஎல் ராகவன் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளில்

பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் ஏஎல் ராகவன் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளில் கே வி மகாதேவன் அவர்களோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

வேட்டைக்காரன் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:05. திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்க பாடல் காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி. சுசீலா சேர்ந்து பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இணைந்து கம்போஸ் பண்ணிய பாடல்.

0: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
1: பேசுகின்றேன்.
0: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை, அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்துல இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் என்னாலும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையாலா வாழ்த்துவது, 100, 500, 1000 என்று இல்லை, எண்ணத்தால் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த உலகில் காற்று உள்ளவரை வானொலி முழங்கும், காற்றலை உள்ளவரை வானொலி முழங்கிக் கொண்டே இருக்கும்.

நேரம் 11:11 ஆகிட்டிருக்கு. இந்த வேளையில் நம்ம திரைகாணம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பச்சை விளக்கு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனோட குரலில் கண்ணதாசனோட வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்த இந்த பாடல் அவங்களுக்காக.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான்
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 1:17 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம திரைக்காணம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. ஜே பி சந்திரபாபுவோட குரலில் கண்ணதாசனோட வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இணைந்து இசை கொடுத்த இந்த பாடல்

நேரம் 1:21 ஆகிட்டுருக்கு. நம்ம திரைக்காணம் நிகழ்ச்சியில் நிறைய சுபமான பாடல் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடல் என் கடமை திரைப்படத்திலிருந்து பி சுஷிலாவோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், MS விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியோட இசையில் இந்த பாடல் உங்களுக்காக. இணைந்திருங்கள் இதர FM 101.4. இங்கே எல்லாமே சமதூலம்.

நேரம் 1:26. திரைக்கானம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் இருந்து எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் அவர்களோட குழுவினர் சேர்ந்து இந்த பாடலை

நேரம் 1:30 ஆயிற்றுக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் பட்டணத்தில் பூதம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவர்களோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், கோவரதன் அவரோட இசையில் இந்த பாடல்.

நேரம் 1:37 ஆகிட்டிருக்க இந்த வேளையில் திரைக்கானம் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் அனுபவி ராஜா அனுபவி அப்படி திரைப்படத்தில் இருந்து எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் பி சுசிலா அவர்களோட குரலில் கண்ணதாசனோட வரிகள் இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

நேரம் 1:42 ஆகிட்டிருக்கு. திரைக்கணம் நிகழ்ச்சியில் நம்ம சாங்ஸ் கேட்டுட்ருக்கோம். பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக காவல்காரன் திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலிக்க இருக்கு. டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் டி சுசீலா அவர்களோட குரலில், வாலியோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த பாடல்.

0: ரோலிங், ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
2: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்த ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: நேரம் 1:49 ஆகிட்டு இருக்க திரைக்காணம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் பாமா விஜயன் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர் சேர்ந்து பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில இந்த பாடல்.
7: செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

சோபா 20 ரூபாய் விலைக்கு வாங்கினா.

நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக கேட்டு முடித்தது எதிர்காலம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்லா ஈஸ்வரி அவர்கள் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனோட இசையில். ஸோ அடுத்து இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

நேரம் 2:15 ஆயிடுச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இதமா இசையாய் பாடல்கள் கேட்க போறோம். அதுல நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் தாய்மேல் ஆணை திரைப்படத்துல இருந்து சந்திரபோஸுடைய இசையில வைரமுத்தோடைய வரிகள்ல எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 2:20 ஆயிற்றுக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில வாலியுடைய வரிகள்ல கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

அப்படியே மெய் மறந்து போயிட்டீங்கல்ல. நேரம் 2:26 ஆயிட்டு இருக்கு. அடுத்து நம்மளுடைய ரெயின்போ மெலடிஸ் உங்களுக்காக தாய் பாசம் திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில வாலியுடைய வரிகள் கே ஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு.

0: सुहासा खाकर कब तक जीव? किस लिए? किसके लिए?
1: बड़ी बहू या

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக

ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜெயசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை திருவிக நகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகளை சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தம்புலாவில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை ஏ அணி சற்று முன் வரை 8 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 56 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர்,
2: ஹலோ டாக்டர்,
3: நேரம் 3:03 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தான் நினைச்சிருக்கீங்க. இதோ இந்த பக்கம் திவ்யா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில யார் நம்ம கூட பேச போறாங்க, நம்மளுடைய சந்தேகங்களை தீர்க்க வைக்க போறாங்கன்னா, இரப்பை குடல் மருத்துவரான டாக்டர் கே ஆர் பழனிசாமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்க போறாங்க. ஓகே டாக்டர், வணக்கம். டாக்டர்
4: வணக்கம். என் பேர் டாக்டர் கார்த்திக் நட்ராஜன். நான் அப்போலோ மெயின் ஹாஸ்பிட்டல் கிரீம்ஸ் ரோட்ல ப்ராக்டிஸ் பண்றேங்க.
3: ஓகே டாக்டர், நம்ம வயிறு சம்பந்தமான பல விஷயங்கள் பேச போகிறோம். உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உணவுக்கும் இந்த நம்மளுடைய ஸ்டொமக்கும் என்ன ரிலேட்டட் இருக்குது டாக்டர்?
4: காமனாக பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு ஃபுட் இஸ் மெடிசின்னு சொல்லுவோம். ஸோ சாப்பாடு, நம்ம சாப்பிட்றது எல்லாமே தான் இட் வில் டேக் கேர் ஆஃப் அவர் பாடி. குடலை பார்த்துக்கோ, பார்த்துங்க, குடல்லே இட் வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் பாடின்னு சொல்கிறது இஸ் ரியலி ட்ரூ. ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட், அதாவது குழந்தை வயசுலேயே நீங்கள் சாப்பிட்றது தான் அடல்ட் லைஃப்பில் உங்களை பாதுகாக்கும். ஸோ சைல்ட்ஹுட்லேயே நீங்கள் வந்து இந்த ஃபேட்டி ஐட்டம்ஸ், எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிங்கன்னா, அடல்ட்ஹுட்டில் ஃபேட்டி லிவர், ஹார்ட் ப்ராப்ளம், பிரெயின் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்கு அதெல்லாமே தடுக்க முடியும். அதே டைமில் பிக்கெஸ்ட் எபிடெமிக், பேண்டமிக்னே சொல்லுவோம், அதானது ஒபேசிட்டி, உடல் பருமன், அதை கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ண முடியும். அதானது ஃபுட் ஷுட் பி யூஸ்ட் ஆஸ் மெடிசின், அதுதான் முக்கியம்.
3: சூப்பர் டாக்டர். நேர்களை நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். 298-6-00-38 அல்லது 298-5-20-55-4 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 0-44 சேர்த்துக்கோங்க. நம்ம கூட கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் இருக்காங்க. ஸோ ஸ்டொமக் ரிலேட்டடான பிரச்சனை ஏதாவது இருக்கு, இல்லை டைஜஷன் சரியா ஆகல அப்படின்னா, நீங்க உங்களுடைய சந்தேகங்களை நிச்சயம் டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இந்த இரப்பை மற்றும் குடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் டாக்டர்?
4: ஸோ பேசிக்காக நம்ம பார்த்தோம்னா, ஹியூமன் பாடி, அதாவது உடம்பில் இருக்கிற லார்ஜஸ்ட் ஆர்கன், ஆர்கனுங்கிறது என்னென்னா ஒரு ஒரு பகுதியும். ஸோ இரப்பை ஒரு பாட்டு, கல்லீரல் ஒரு பாட்டு, மண்ணீரல் ஒரு பாட்டு, அந்த மாதிரி லார்ஜஸ்ட் பெருசாக இருக்கிற ஆர்கனே வந்து குடல் தான். ஏன்னா அதில் அப்சார்ப் ஆகிற சக்தி அதில் தான் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்றது எல்லாமே அப்சார்ப் பண்ணுறது ஃபுல் குடலில், சிறு குடல் பெருங்குடலில் தான் அப்சார்பே ஆகுது. ஸோ அது ஏன் முக்கியம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா டிசீஸோட ரூட் நம்ம சொல்கிறது, அதானது எல்லா டிசீஸும் ஸ்டார்ட் ஆகிற வந்து குடல் ப்ராப்ளம்னால தான்னு ஒரு தியரி இருக்குது. இதனால தான் அந்த நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியாவோட கான்செப்டே வந்தது.
3: ஓகே.
4: ஸோ நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியாவோட இம்பேலன்ஸ், ஸோ நல்ல பாக்டீரியா கம்மியாகுது இல்லாட்டி கெடுதலான பாக்டீரியா அதிகமாகுது, அதுக்கு பேர் டிஸ்பயோசிஸ். இந்த ஒரு கான்செப்டை சுற்றி தான் பாதியில் இல்லை முக்காவாசி வியாதிகள் இதை சுற்றி தான் இருக்குது. நீங்கள் பார்க்கின்சன்ஸ்னு சொன்னாலும் சரி, மருந்து போகிறது எல்லாமே அதானது ஃபர்கெட்ஃபுல்னஸ், டிமென்ஷியா, ஹார்ட் அட்டாக்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம், ஃபேட்டி லிவர், பேங்க்ரியாஸ், அதானது டைஜஷன் ப்ராப்ளம்ஸு, உடல் பருமன், ஒபேசிட்டி, அதை தவிர வந்து எல்லா கேன்சர்ஸ். ஸோ பெருங்குடல் புற்றுநோய் மட்டும் இல்லாமல் எல்லா கேன்சரும், வயிறு கேன்சர், இரப்பை கேன்சர், கல்லீரலோட கேன்சர், என்ன கேன்சர்னு சொன்னாலும் கட் டிஸ்பயோசிஸோட இந்த கான்செப்டை சுற்றி தான் இருக்குது.
3: ஓகே.
4: ஸோ அதனால தான் ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியம், இந்த பேரியரை மெயின்டைன் பண்ணுறது முக்கியம், அதிகமாக இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கணும், சாப்பிட்ற சாப்பாடு வந்து குக்டு ஹெல்தியாக இருக்கணும், அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த வேர்ல்ட் சேஃப்டி டே சுற்றி
3: இருக்குது.
4: சுத்தமான நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்கன்னு.
3: ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர், ரொம்ப எலாபரேட் பண்ணி எங்களுக்கு கிளியராக சொல்லிட்டீங்க. நம்ம கூட நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கேருந்து?
5: வணக்கம் சகோதரி, நான் வேலூர்ல சாமி

0: சுவாமிநாதன் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
1: வணக்கம் சார்.
2: குட் ஆஃப்டர்நூன் சார்.
1: எஸ் சார்,
2: நான் வேலூர்ல சுவாமிநாதன் பேசுறேன் சார்.
1: வணக்கம் சார்.
2: இப்ப இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் அதிகமா வருது சார். அதே போல வந்து இப்போ இறப்பை குடல் மலை குடல்ல வந்து புற்றுநோய் எல்லாம் வர்றதுக்கான இதுவும் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சுங்களா இல்லையா, இல்ல வந்து ஃபுல் ஹேபிட் சேஞ்சால வருதுங்களா, அது ஒரு டவுட் சார் எனக்கு. அது இல்லாம வந்து இந்த குடல் வால்ன்ற அப்பண்டிக்ஸும் உடல் இருக்கின்ற எர்னியான்றத பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கேன். ஒரு சர்ஜரி புஷ் போயிட்டு வந்த அப்படின்லாம் சொல்றாங்க, அப்பண்டிஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி எர்னியா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டுலாம். இன்றைய சூழ்நிலையில வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் பேக்கிங் ஐட்டம் இதெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. இப்போ நேற்று முன்னாடி பாம்பேயில வந்து ஒரு ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க, பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல வந்து எந்த விதமான உணவுப் பொருளும் ஒரு வடை போண்டா பஜ்ஜி இந்த மாதிரிலாம் வந்து எதையும் உணவுப் பொருள் பேக்கிங் செய்யக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய காரியம் வந்து உணவுல கலந்து அது உடலுக்கு வந்து கேடா முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. இதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம நிக்கலுக்கு வந்து சொல்லணும் சார். என் டவுட் வந்து நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன்
1: சார். கண்டிப்பா, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் ஒரு ஒரு டீட்டெயில்டாவே கொஸ்டின் கேட்டீங்க. ஸோ இதுல மூணு பார்ட் இருக்கு உங்க கொஸ்டினுக்கு. ஸோ நான் ஐ ட்ரை டு ஆன்சர் ஒன் பை ஒன், கொஞ்சம் ஒரு ஓவர்லேப் இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க கேட்டது வந்து இந்த புற்றுநோய், அதானது இறப்பை புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், இதுக்கான காசு. செகண்ட் வந்து ஏன் அதிகமாக இருக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னால இருக்கலாமா, எல்லாமே தான். ஸோ ஒரே ஒரு லைனில் சம்மரைஸ் பண்ணோன்னா வெஸ்டர்னைசேஷன்னு சொல்லுவோம். அதானது நம்ம வந்து நம்ம முன்னோரெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள்லாம் அந்த டைமில் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் ராகி கேழ்வரகுகள் அந்த மாதிரி மில்லட் சாப்பாடு, அண்ட் எந்த ஒரு ஐட்டம் எந்த ஒரு இதுவும் அதிகமாக பண்ணாலே தப்பு. ஸோ இதே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு க்வெஸ்சன் வரும், எவ்வளோ தண்ணி குடித்தா நல்லது டாக்டர்னு. அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் என்னதுன்னா தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி குடிக்கணும் டெய்லி. ஸோ ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா சென்னை வெதர், தமிழ்நாடு வெதருக்கு வெயில் டைம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ 2-3 liters ஆஃப் வாட்டர் ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணும். செகண்ட் வந்து பெருங்குடல் புற்றுநோய் வந்து கோலான் கேன்சர் ஏன் இவ்வளோ இப்போ ஹைப்பாக வந்து நியூஸில் வருதுன்னா இது ஒரு கம்ப்ளீட்டாக ப்ரிவென்டபிள் கேன்சர், ட்ரீட்டபிள் கேன்சர். அதானது அந்த கேன்சரே வராமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ உலகத்திலே கேன்சர் வராமல் தடுக்க முடியறது வந்து மூணு கேன்சர் தான், பிரஸ்ட் கேன்சர், செகண்ட் வந்து சர்வைக்கல் கேன்சர், மூணாவது வந்து பெருங்குடல் புற்றுநோய். பிரஸ்ட் கேன்சருக்கு மேமோகிராம் பண்ணுறோம், ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணுறோம்ல, அதே மாதிரி சர்வைக்கல் கேன்சர் லேடிஸ்க்கு வந்து பேப்ஸ்மியர் பண்ணுறோம். இதே வந்து பெருங்குடல் புற்றுநோய்க்கு கொலோனோஸ்கோப்பிங்கிற டெஸ்ட்டு இப்போது கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. உங்கள் ஏஜ் வந்து 45 இயர்ஸ், 45 வயசை தாண்டிட்டிங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் பண்ணால் பெருங்குடல் புற்றுநோயை கம்ப்ளீட்டாக தடுக்கலாம். ஏன், சின்ன கட்டி கட்டியாக தான் எல்லா கேன்சர் எல்லா புற்றுநோயும் கட்டியாக தான் ஸ்டார்ட் ஆகும். அதே டைமில் அந்த கட்டியை தூக்கிடுவோம். ஸோ சின்ன பாலிப்புன்னு சொல்லுவோம், அந்த பாலிப்பை நம்ம தூக்கிட்டோம்னா புற்றுநோயே வராமல் நம்ம அதை தடுக்கலாம் கம்ப்ளீட்டாக. இதே வந்து ஸ்டமக் கேன்சர் பார்த்தீங்கன்னா எச் பைலோரிங்கிற ஒரு பாக்டீரியானால காமனாக காஸ் ஆகும். இது வந்து ஒன் ஆஃப் த காசஸ். ஸோ எச் பைலோரி வந்து மோஸ்ட் காமன். ஸோ WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேயே உலகத்திலே இதை கிளாஸ் 1 கார்சினோஜன்னு இதை டிக்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பாக்டீரியா உங்கள் வயரில் இருக்குன்னா கட்டாயமாக நம்ம அதை ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அதை தேடிண்டு போக தேவையில்லை. அதானது ஐயோ எனக்கு வந்து இப்போது கேன்சர், வயிறு கேன்சர் வரப்போகிறதே, அந்த பாக்டீரியா இருக்கா டாக்டர் செக் பண்ணுங்கள். ஆஹா, உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், ஆசிடிட்டி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கட்டாயமாக அந்த செக் பண்ணால் அது பாசிட்டிவாக வந்து அதை ட்ரீட் பண்ணிங்கன்னா அந்த கேன்சர் வராமல் அதை தடுக்கலாம். இதே வந்து கேன்சர் வந்தவங்களை வந்து, ஸோ உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர் இருக்குது, பெருங்குடல் புற்றுநோய் இருக்குன்னா நீங்கள் வந்து உங்கள் கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ்ட்டை பார்த்து, வயிறு மருத்துவரை பார்த்து இந்த கொலோனோஸ்கோபிங்கிற இந்த டெஸ்ட்டு வேணும், ஏன்னா எங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 இயர்ஸ் பிஃபோர், 35 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், அதை வராமல் தடுக்கலாம். அதே டைமில் உணர்குழாய் கேன்சர், வயிறு கேன்சருக்குன்னு ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பாசிட்டிவாக இருக்கோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த டெஸ்ட் பண்ணி அதை தடுக்கலாம். செகண்ட் வந்து ஆசிடிட்டி ப்ராப்ளம் ஏன் வருது அதிகமானா ஸ்ட்ரெஸ்ஸுனால வரலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, வெளி சாப்பாடு, எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக இருக்குது, இல்லாட்டி ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப இனிப்பாக சாப்பிட்டோம், இல்லாட்டி ரொம்ப காரம் போட்டு சாப்பிட்டோம்னாலும் இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சர்டன் பிளட் குரூப்ஸ்னால அல்சரும் ரிஸ்க் இருக்கு. கேன்சர் ஓவராலாகவே ஏன் அதிகம்

0: மூலமாக வருது. ஏன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் காசஸ். கேன்சருக்குன்னு ஒரே ஒரு ஃபேக்டர் இல்லை. ஜென்ரலாக சொல்லணும்னா ஈட் ஹெல்தி, பிளென்டி ஆஃப் வாட்டர் எடுத்துங்க, ரொம்ப அதிகமாக பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப அதிகமான எந்த இது ஒரு பொருளும் யூ ஷுட் நாட் டூ, எந்த அடிக்ஷனும் இல்லாமல் ஸ்மோக்கிங் பண்ணாமல் ட்ரிங்க்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது, அவாய்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் அடிக்ஷன், யூ வில் லீட் அ லாங் அண்ட் ஹெல்தி லைஃப். ஹெர்னியா பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ராப்ளம் சார். ஆக்சுவலாக ஹெர்னியா வந்து எல்லாருக்கும் வராது, சர்டன் இண்டிவிஜுவல்ஸ்க்கு தான் வரும். ரொம்ப இருமிந்தாங்க, வயரோட வால் கொஞ்சம் வீக்காக இருக்குது, இல்லாட்டி குடல் அங்கே போய் ஸ்டக்காக இருக்குன்னா மட்டும்தான் வரும். அதே மாதிரி அப்பெண்டிக்ஸுங்கிற ஒரு ப்ராப்ளம், அப்பெண்டிசைட்டிஸ்னு சொல்லுவோம், அப்பெண்டிக்ஸோடு வீக்கம், அது வந்து யூஸ்வலாக சைல்டு ஏஜ் குரூப்பில் டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெக்கேட் ஆஃப் லைஃப், அதாவது 20 வயசு 30 வயசு வரை தான் பார்ப்போம் காமனாக. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா வி கேன் எதர் மெடிக்கலி ஆர் சர்ஜிக்கலி ட்ரீட் இட்.
1: ஓகே, சுவாமிநாதனுடைய கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டீங்க டாக்டர், தேங்க்யூ. நேர்களே நம்ம கூட கார்த்திக் நடராஜன் இருக்காங்க, கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட். அவர் குடல் சம்பந்தமான பல விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர் அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
2: எனக்கு நாக்குல ஒரு எரிச்சல் இருந்துட்டே இருந்தது, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன், பட் கம்ப்ளீட்டா எல்லாம் செக் பண்ணாரு, எல்லாமே நார்மலா இருக்கு உங்களுக்கு, ஆனா பிளட் டெஸ்ட்ல பி காம்ப்ளெக்ஸ் வந்து கம்மியா இருக்கு, அதனால நீங்க வெஜிடேரியனா இருந்தா பி காம்ப்ளெக்ஸ் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும், எடுத்துட்டா சரியாகும் அப்படின்னார். அப்புறம் ஆயுர்வேதிக் எடுத்துட்டேன், இப்ப பரவாயில்ல, இப்போ எனக்கு 90% கம்மியாயிருக்கு. அப்புறம் எப்படி நேச்சுரா எப்படி பி காம்ப்ளெக்ஸ் இன்க்ரீஸ் பண்றது?
0: ஸோ நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸை பார்த்து பர்னிங் மவுத் சிண்ட்ரோம் இல்லைனா பர்னிங் டங் சிண்ட்ரோம் இருக்கலாம். அது காமனாக B12 இல்லை B12 விட்டமின் B12 டெஃபிஷியன்சினால இருக்கலாம் சார். இது காமனாக வந்து யூஸ்வலாக நம்ம நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணும், நிரம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ வெறும் வாயில் மட்டும் இல்லை, பாடி ஃபுல்லாக நிரம்பு இருக்குது. ஸோ எங்கெல்லாம் நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்கோ அதான் டிங்கிளிங்னு சொல்லுவோம், அதான் உருத்தரா மாதிரி இருக்குது, காலில் வந்து சொல்லுவோம், கையில் சொல்லுவோம். உங்களுக்கு வாயில் அந்த மாதிரி சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால பர்னிங் வந்து ஒன் ஆஃப் த சென்சேஷன்ஸ், அதானது ஒன் ஆஃப் த கஸ்டேட்டரி சென்சேஷன்ஸ். ஸோ காரமாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம், இனிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம், அதே மாதிரி பர்னிங் வந்து அந்த ஒன் ஆஃப் த சென்சேஷன்ஸ். B12 டெஃபிஷியன்சினால இருக்கலாம். ஸோ வெஜிடேரியன்ஸில் வந்து கரெக்ட. ஸோ பி காம்ப்ளெக்ஸுங்கிறது இஸ் கம்ப்ளீட் செட் ஆஃப் விட்டமின்ஸ் B1 to B12 இருக்கு. காமனா வந்து B1 B3 B6 B9 வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாமே கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஸோ எல்லா காய்கறி வகைகள்லாம் இருக்கும், கீரை சாப்பிட்டீங்கனாலே போகிறோம், அந்த மாதிரி நேச்சுரல் சோர்சஸ் இருக்கு. B12 அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த வெஜிடேரியன் சோர்ஸும் கிடையாது. B12 ஒன்லி சோர்ஸ் வந்து நான் வெஜிடேரியன் தான், அட்லீஸ்ட் முட்டை இல்லைனா பேசிக் நான் வெஜிடேரியன் என்ன சாப்பிட்றீங்களோனாலும். இல்லாட்டி தோஸ் ஹூ டோன்ட் கன்சியூம் விட்டமின் B12 வந்து ஒன்றில் இன்ஜெக்ஷன் தெரப்பி வழியாக அதை ஏற்றலாம், அது குவிக்கர் அண்ட் அது டெய்லி எடுக்கிற மாதிரி இருக்காது. இல்லாட்டி நீங்கள் டேப்லெட் ஃபார்மில் அதை எடுத்துக்கலாங்க.
1: நீங்களும் சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னா 2986-00038 அல்லது 2952-00554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: ஹலோ, திருப்பத்தூர் மாவட்டம் அடித்தூர்ல இருந்து புகழேந்தி பேசுறேன் மேடம்.
1: புகழேந்தி சார், டாக்டர் இருக்காங்க, க்வெஸ்சன் கொஞ்சம் ஷார்ட்டா கேட்டுருங்க.
3: இல்ல, உங்க நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்குது, பாடல்கள் எல்லாம் நல்லா இருக்குது மேடம்.
1: நன்றி சார். டாக்டர் கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுமா?
3: இல்ல மேடம், இந்த நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டுலாம் நல்லா இருக்குது மேடம் பண்ணா.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஓகே, நேர்களை டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னா 2986-00038 அல்லது 2952-00554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: டாக்டர் சாருக்கும் மேடக்கும் இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: அடையாளப்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: ஆசீர்வாதம் டாக்டர்
4: இருக்காங்க பேசுற மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க
4: சார்.
0: ஹலோ, வணக்கம் சார், பேசுங்க சார்.
4: ஆசீர்வாதம் பேசுங்க சார், சென்னை அடையாளப்பட்டில இருந்து பேசுறேன் சார். கேஸ் பிரபலம் எதனால வருது சார்?
0: ஓகே, ஸோ கேஸ் ப்ராப்ளம் வந்து எதுனாலன்னு சொல்கிறது ஒரே ஒரு லைனில் சொல்ல முடியாதுங்க. இது வந்து பல ப்ராப்ளம்னால இருக்கலாம், ஆசிடிட்டி ப்ராப்ளம்னால இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸு ப்ராப்ளம்னால இருக்கலாம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப காரமான இல்லைன்னா எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக இருந்தாலும் வரலாம்,

0: இது வந்து வயிறு ரிலேட்டடு. இதே வந்து உணர்குழாய் வந்து கொஞ்சம் எங்கே வயிறை ஜாயின் பண்ணுறதோ அதுக்கு அந்த இடம் கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா ஆசிட் ரீஃப்ளக்ஸோட டெண்டன்சி அதிகமாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் அஜீர்ணம், அதானது நம்ம ஜீர்ண சக்தி வந்து கம்மியாக இருந்து கணையம் ப்ராப்ளம் பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம்னாலும் வரலாம். ஸோ கணையம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுனால இல்லாட்டி ஏதோ ஸ்மோக்கிங் டொபாக்கோ எடுத்ததுனால கொஞ்சம் வீக் ஆகிருக்கலாம், அந்த ப்ராப்ளம்னாலும் வரலாம். வயிறு கேஸ்ன்னு சொல்கிறது வந்து ஏப்போனால இருக்கலாம், கீழேந்து கேஸ் பண்ண அதிகமாக பாஸ் பண்ணுறோம் அதனால இருக்கலாம். வயிறு உப்பசம்னாலும் பேஷண்ட்ஸ் வந்து கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான இது என்னதுன்னா நம்ம சாப்பாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப காரமான சாப்பாடு, ரொம்ப அதிகமான எண்ணெய் பதார்த்தங்கள் அவாய்ட் பண்ணணும். டைம் டு டைம் சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், அதுதான் முக்கியம். அது நம்ம சைட்லேருந்து பண்ணோம்னாலே பாக்கி உடம்பு பார்த்துக்கும். இதே ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஏதோ கல்லீரல் ப்ராப்ளம் இருக்குது, கணையம் ப்ராப்ளம் இருக்குது, இறப்பை ப்ராப்ளம் இருக்குன்னா கட்டாயமாக உங்கள் டாக்டரை பார்த்துட்டு செக் பண்ணுறது தான் பெட்டர்.
1: ஓகே ஓகே, தேங்க் யூ டாக்டர். அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேம், நான் சேலம் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர் டாக்டர் இருக்காங்க.
2: கண்டிப்பா டாக்டர், இந்த வயிறுல கொடுத்துட்டு இந்த குடல்ல நல்ல வகையான அந்த கிருமிகள் அப்படிங்கறது இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி அந்த பிரச்சனை தரக்கூடிய கிருமிகள் அப்படிங்கறதும் இருக்கும், அதுதான் நம்மளுக்கு டிசென்ட்ரி வயிற்றுப்போக்கு கேஸ் மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு காரணம்னு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ட் கேஸ்ட்ரோ தொடர்பான ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் வருது, அதாவது சாப்பிட்டா எது கழிக்கிறது? என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க, 65 வயது ஆகுது, அவங்களுக்கு எது கழிக்கிறாங்க, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறாங்க, அவங்க வந்து கேஸ் அடிக்கடி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. அது வந்து போக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா டாக்டர்?
0: ஓகே, ஸோ பேசிக்கா இந்த நல்ல கிருமி கெட்ட கிருமி நீங்க சொன்ன இது கான்செப்ட் தான் நான் முன்னாடியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து இது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா டிஸ்பயோசிஸ்ன்னு சொல்லுவோம். பயோம்னா என்னதுன்னா இது நம்ம உடம்பில் இருக்கிற நல்ல கிருமியும் கெட்ட கிருமியும் சரி அது ஒரு பேலன்ஸில் இருந்தால் தான் நம்ம பாடி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும். இந்த கிருமியோட பேலன்ஸ் வந்து நம்ம சமீபத்தில் பண்ணுற ஆக்டிவிட்டினால் மாறாது. நம்ம குழந்தை வயசுலேருந்தே நம்ம என்ன சாப்பிட்றோமோ, எப்படி வளர்கிறோம், என்ன எந்த விதமான சாப்பாடு சாப்பிட்றோம் அது பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து திடீர்னு பஞ்சாபில் போய் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சாப்பாடு ஒத்துக்கலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ரீசன் காரணமே என்னதுன்னா அவங்க கட்டுக்கு வந்து அது பழகலை. அது முன்னாடியே அவங்க வீட் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சப்பாத்தி ரோட்டி சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அந்த டைஜஷன் பவர்னு சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் ஒன்லி த டைஜஷன் பவர், இந்த கிருமிக்கு அந்த பழக்கம் இல்லை. ஸோ இதே வந்து வீட்டிலே சாப்பிட்றவங்க வந்து திடீர்னு வள்ளி சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் இந்த மாதிரி கேஸ் வருது. நீங்கள் சொல்கிறீங்களா உங்கள் ரிலேட்டிவ்க்கும் அது ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த ப்ராப்ளம் வருது, வீக் கட் இம்யூனிட்டின்னு இருக்கலாம். அதானது வந்து இந்த பாக்டீரியா கிருமியோட பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். இது வந்து நம்ம பாதுகாக்கிறது வந்து நம்ம கையில் எந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம அதிகமான தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கக்கூடாது, டாக்டர்கிட்ட கேட்காம ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கக்கூடாது. ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறோம்னா ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஆன்டிபயோட்டிக் இருந்தால் மட்டும்தான் எடுக்கிறோம். இப்போ திடீர்னு ஒரு இருமல் சளி வந்திருக்கு, திடீர்னு நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம்னா அதனாலும் குடல் அஃபெக்ட் ஆகலாம். சாப்பாட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபான சாப்பாடு நல்லா சமைச்சு சூடாக்குன சாப்பாடு, ஸோ கோல்டு ஃபுட், ஸ்டோர்டு ஃபுட், ஸ்டோரேஜில் இருக்கிற ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிட்டோன்னாலும் அதில் வந்து கிருமி அதிகமாக இருக்கலாம். ஸோ இதே வந்து சொல்கிறோம், வெளியில் போய் சாப்பிட்றீங்கன்னா குக்டாக சாப்பிடுங்க. ஸோ ஏதாவது இட்லி தோசை சாப்பிட்ணுன்னாலும் சட்னி தொட்டுக்காமல் சாம்பார் தொட்டுங்கன்னு ஏன் சொல்கிறோன்னா அந்த சாம்பாரை வந்து சூடாக்கி தந்துருக்காங்க, சட்னிக்கு வந்து வரும் தண்ணி போட்டு தந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த கிருமி வந்து அந்த டெம்பரேச்சரில் அந்த இது தாங்காது. ஸோ உங்கள் குடலை பாதுகாக்கும். ஸோ இது ஒரு கான்செப்ட் ஆஃப் இது. ஸோ எல்லாருக்கும் கேஸில் இருக்கிற கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லாட்டி ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக லூஸ் மோஷன் வரவங்க எல்லாருக்கும் இந்த பாக்டீரியல் ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்கிறதும் தப்பு. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசஸ். நீங்கள் சொல்கிறது அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட் மைக்ரோபயோம் அனாலிசிஸ்னு ஒரு டெஸ்ட் வந்திருக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில், அப்போலோ 1 இடத்துல நாங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக அது பண்ணுறோம். இதில் வந்து என்னென்னா உங்கள் குடலோடு இருக்கிற மெஜாரிட்டி பாக்டீரியா வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம், ஒரு மோஷனோட ஒரு டெஸ்ட்டு கொடுப்போம். அதில் வந்து நல்லது பாக்டீரியா எவ்வளோ இருக்குது, கெட்ட பாக்டீரியா எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணியும் பார்க்கலாம். இப்போத்துக்கு அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து இஸ்

0: இந்த பேசிக் இது. பட் ஃபியூச்சர் தெரப்பி எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு குடலோட பாக்டீரியாவும் டிஃப்ரெண்ட், நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ மாதிரி. ஸோ எல்லாருக்கும் வந்து அது டார்கெட்டட் தெரப்பியா கொடுக்கறது வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒன் ஆஃப் த வேஸ் ஆஃப் ட்ரீட்டிங்.
1: ஓகே, சோ இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கு நம்ம கேஸ்ட்ரிக் பத்தி பேசும்போது.
2: ரொம்ப விளக்கமா சொன்னீங்க டாக்டர், ரொம்ப நன்றி.
0: थैंक यू மேம், थैंक यू,
1: थैंक यू டாக்டர். நீங்க ஸ்டோர்ட் ஃபுட் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி. இப்போ ஃபீடிங் மதர், மதர் ஃபீட் பண்றாங்க அப்படினா சம்டைம்ஸ் நம்ம வெளிநாட்டுல எல்லாம் பாத்திருப்போம், இந்த பால்லாம் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க, அது வந்து குழந்தைக்கு என்ன மாதிரி விதமான ஸ்டொமக் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாதா?
0: ஸோ ஐ திங்க் ரொம்ப நல்ல கேள்வி, இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேயே ஐ வில் ஸ்ட்ரெஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னதுன்னா, ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலோட முக்கியமாக எந்த இதுவும் கிடையாது. அதில் வந்து எல்லா நியூட்ரிஷன், எல்லா நியூட்ரன்ஸும் இருக்குது. அட்லீஸ்ட் டில் சிக்ஸ் மந்த்ஸ், ஆறு மாதம் வர எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம். அதை வந்து அதை ஏன் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பல காரணம் இருக்கும். ஸோ ஸ்டோர் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, மதர் வந்து ஒர்க்கிங் மதராக இருக்கலாம், இல்லாட்டி மில்க் அவுட்புட் அதிகமாக இருக்கலாம், இல்லாட்டி குழந்தை வந்து அந்த டைமுக்கு அந்த பால் எடுக்காம இருக்கிறதுக்கு வர விஷயம் ஏதாவது ரீசன் இருக்கும். ஸோ அந்த பாலை ஸ்டோர் பண்ணுறது வந்து இஸ் டு என்ஷோர் தட் அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டைம், எப்போ அழுது, எப்போ குழந்தைக்கு சப்போஸ் பேபி க்ரை பண்ணுறது அழறதுன்னா அந்த டைம்ல அந்த பால் கொடுக்கணும், இல்லாட்டி குழந்தை தூங்குறது. ஸோ இப்போ கொடுக்க முடியல, ஆனால் மதரோட பிரெஸ்ட் என்கோர்ஜ் ஆகுது, ஸோ அதுக்கு அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அதுக்குன்னு யூ கேன் ஸ்டோர் இட் ஃபார் அப் டு 24 hours இந்த ஃப்ரீசர் ஆர் இந்த ஃப்ரிட்ஜ் ஃபார் 8 to 10 hoursன்னு தே வில் சே காமனா. ஸோ அது வந்து அந்த டைம்க்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க, அந்த டைம்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த நியூட்ரிஷன் அப்படியே இருக்கும்.
1: ஓகே,
0: அண்ட் ஃப்ரீக்வெண்டாக சொல்லுவாங்க ஃப்ரீஸ் பண்ணாலும் அதை தா பண்ணக்கூடாது. யூ கேன் தா இட், அதை வந்து திரும்ப அதை மில்க்கு நம்ம நார்மலாக பாயில் பண்ணுற மாதிரி பாயில் பண்ண மாட்டோம், வார்ம் வாட்டரில் வச்சு கொடுக்க சொல்லுவாங்க.
1: ஓகே ஓகே.
0: ஸோ அது வந்து தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் வேஸ் ஆஃப் டூயிங் தட், அது ஃப்ரீக்வெண்டாக ப்ரீடியாட்ரிஷன்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க.
1: ஓகே,
0: பட் அந்த ஸ்பெசிஃபைடான டைம் ஃப்ரேம்க்கு நம்ம கட்டாயமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஓகே, தேங்க்யூ டாக்டர், ஒரு பெரிய பதில் கிடைச்சிருக்கோம் நிறைய தாய்மார்களுக்கு. நேர்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ உங்களுக்காக ரிதம் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு, அண்ட் ஏ ஆர் மானோட இசையில் வைரமுத்து வரிகளில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் கேட்டு என்னன்னு சொல்லுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுலு.

0: நேரம் 3:30 ஆயிற்றுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம கூட இறப்பை குடல் மருத்துவரான டாக்டர் கார்த்திக் நடராஜன் அவர்கள் இருக்காங்க. பல கேள்விகள் பல சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நிதானமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நேர்கள் நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். 2986-00038 அல்லது 2952-0554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? சார் உங்க பேர் சொல்லலாம்.
1: ஹலோ
0: வணக்கம் சார், அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா?
1: பண்ணிடுவோம். அது நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன்.
0: ஓகே சார், டாக்டர் இருக்காங்க பேசுங்க. அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார்.
1: பண்றேன். சார் வணக்கம். சார்
2: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: சார் வந்து எனக்கு வந்து அந்த லெஃப்ட் கை வந்துங்க அப்படியே மறந்து போகுது.
2: ஓகே,
1: அது டாக்டர்கிட்ட காமிச்சு மாத்திரை சாப்பிட்டேன், செம்பு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, அது ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படியும் இருக்காது. என்ன செய்யறது?
2: ஓகே, உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா?
1: ஆமாம் சார், சுகர்.
2: ஸோ சுகருக்கு நல்ல கண்ட்ரோலில் இருக்கா?
1: இருக்கலாம்.
2: ஆமா.
0: ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ண முடியுமா?
3: ஓகே மேடம்.

0: டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
1: குமார் பிரசாத் மேடம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: வணக்கம் டாக்டர். இப்போ வந்து நண்பருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா மட்டன் சாப்பிட்டா மட்டும் அவர் வந்து வயிறு வலிக்குதுன்றாரு சார். அவரு
2: மட்டன்
1: வயிறு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு, ஆனா மட்டன் சாப்பிட்டா மட்டும் வயிறு வலிக்குறாரு. எதனால வருது சார் இது
2: மாதிரி? வயிறு வலிக்கிறதுங்கிறது மேல் வயிறு தான் சொல்றாரா
1: இல்ல அடிவயிறு? அப்படி அடிவயிறு தான் வயிறு வலிக்குதுன்றாரு.
2: ஜீர்ணசக்தி கம்மியா இருந்தாலும் இருக்கலாம். மட்டன்ல பாத்தீங்கன்னா புரோட்டீனும் அதிகம், கொழுப்பு சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அண்ட் யூஸ்வலா மட்டன்லயே நம்ம சொல்றது இன்பில்டாவே அதுலயே கொஞ்சம் எண்ணெய் பதார்த்தங்கள் உள்ளே அந்த மசில்குள்ளே கொழுப்பு இது இருக்கும்.
1: என்ன பார்த்தோம் பாத்தீங்கன்னா இந்த கடையில கூட இந்த பஜ்ஜி இதெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க, அதுக்கும் பாத்தீங்கன்னா ஜீரணம் ஆக மாட்டது, அது வயிறு உப்பசமா இருக்கு.
2: கரெக்ட். ஸோ அதுக்கு பேசிக் இதுனா நம்ம நார்மலாவே ஜீரணத்துக்கு ஈஸியஸ்ட் டு டைஜஸ்ட் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம். அதானது ப்ரோட்டீன் வந்து நம்ம சாப்பிட்றது மட்டன், ஆயிலி ஐட்டம் சாப்பிட்றது, ஃபேட்ஸ், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் கொஞ்சம் டிஃபிகல்ட், ஜீரணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ மட்டன் வந்து சமைக்கிறாங்க அந்த மாதிரினா மசாலா தவிர அதில் ஆயிலும் போடுவாங்க. மட்டன்லயே உள்ளேயே அந்த உள் சத்துலேயே கொஞ்சம் கொழுப்பும் கொழுப்பு சதையும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கும். ஸோ அதை டைஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளமே இருக்கும். இந்த மாதிரி இது இருக்குன்னா யூஸ்வலாக இது ஏன் ஜீரணத்துக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு யூஸ்வலாக கணையம் தான் மெயின் காசு. இதை தவிர வந்து சம்டைம்ஸ் வந்து வயிறில் புண்ணு, வயிறு ப்ராப்ளம், ஆசிடிட்டின்னு சொல்கிறதோட ஆசிட் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனாலும் இது வரலாம். ஸோ கட்டாயமாக அவரை வந்து ஒரு கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ்ட்டை பார்க்க சொல்லுங்கள், டெஃபினட்டாக அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம்.
0: ஓகே, தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் நேயர் இருக்காங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்கே இருந்து?
3: கார்த்திக் விஸ்மாம்பலம்.
0: கார்த்திக், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
2: வணக்கம் சார், சொல்லுங்கள்.
3: எனக்கு வந்து ஏப்பம் கொஞ்சம் சவுண்டாக இருக்குது ரொம்ப.
2: ஓகே, எவ்வளோ நாளாக இந்த ப்ராப்ளம்? அண்ட் நீங்கள் வந்து இந்த ஏப்பம் ப்ராப்ளம் வந்து சாப்பிட்ட அப்புறமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியா, கொஞ்சம் டீட்டெயில்?
3: அப்புறம் தான் ரொம்ப சிக்ஸாகுது சார் ஏப்பம், எனக்கு ரொம்ப சவுண்டாக வருது, அது என்ன காரணம்?
2: ஓகே, அண்ட் ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் ஏப்பம் வர்றது வந்து நார்மல் தான். அதானது வந்து கேஸ் வந்து மேலேருந்து கீழேருந்து எப்படியாவது எஸ்கேப் தான் ஆகும். சாப்பிட்ட அப்புறம் ஏப்பம் அதிகமாக வருதுன்னா ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து ஆசிட் ரீஃப்ளக்ஸ், ஜிஇஆர்டின்னு சொல்கிறது. செகண்ட் வந்து ஏரோஃபேஜியா, அதானது நீங்களே காற்று முழுங்கி அந்த யுவர் பிரிங்கிங் இட் அவுட், ஏப்பமாக உள்ளே வருது அதுன்னு. ஸோ அது செகண்ட் காஸ் ஏரோஃபேஜியான்னு சொல்கிறது, அது ஒரு அக்வயர்டு இது. அதானது அந்த நீங்கள் அந்த ஏப்பமாக விட்டால் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்குது, அதனால தான் அது பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இதில் பேசிக்காக பிஹேவியரல் சேஞ்ச் தான் பண்ணோம். பட் சப்போஸ் இது ஆசிட் ரீஃப்ளக்ஸ், சமீபத்தில் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, முன்னாடி எதாவது இந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்கலை. ஸோ ஃபஸ்ட் திங் என்னதுன்னா சாப்பாடு டைம் டு டைம் சாப்பிடணும், காரமான ஐட்டம் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், எண்ணெய் பண்ணணுங்கள் எல்லாம் யூ ஹவ் டு அவாய்ட் ஃபார் சம் டைம் அட்லீஸ்ட். ஸோ என்னன்னா இது தவிர உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குன்னா பேசிக்காக ஆசிட் கம்மி பண்ணுற ஒரு மாத்திரை கொடுப்போம், பேண்டோப்ரசோல், ரெபோப்ரசோல், ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா டெஃபினட்டாக ஒரு கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ்ட்டை பார்த்து யூ ஷுட் சி சார்ட் இட் அவுட். ஏன்னா இது வந்து யூ மே நீட் ஃபர்தர் தெரப்பி பேஸ்ட் ஆன் இந்த என்ன ப்ராப்ளம்னு ரூட் காஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் அதில்.
3: தேங்க்
0: யூ. ஓகே டாக்டர். நேர்களே, நம்ம கூட இருப்பை குடல் மருத்துவரான டாக்டர் கார்த்திக் நடராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. ஸ்டொமக் ரிலேட்டடான பல பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும், அண்ட் இந்த ஃபுட் சேஃப்டி டேக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி டாக்டர் நம்ம கூட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை நிச்சயமாக டாக்டர் கிட்ட கேட்கலாம். 298600038 அல்லது 298525554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: ஹலோ.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், சாவடியில இருந்து ராணி பேசுறேன்.
0: ராணி, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
2: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
4: வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். என் பையன் வந்து ஐசிஎல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல, ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து என்னது அப்படின்னா 3 வேளை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னானா, இல்ல 3 வேளை சாப்பிடக்கூடாது, ஸ்டமக் ஃபுல்லாகவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டயட், இது ஒரு வகை டயட் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து சாப்பிட்றதே கிடையாது, சும்மா ஒருத்தவங்கள பால் மட்டும் குடிச்சுட்டு படுத்தான். இது கரெக்டு தாங்க டாக்டர்? அந்த டவுட் பேசுறேன்.
0: ஸோ அவங்க வந்து பயங்கரமான டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க.
2: ஸோ டயட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், கம்மியாக சாப்பிட்றது இல்லைன்னா

0: கொஞ்சம் ஒரு 8-10 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது காமனாக இருக்குது. இட்ஸ் அச்சீவிங் குட் வெயிட் லாஸ். மெயினாக வெயிட் லாஸு டயட்டிங்க்கு தான் பண்ணுறாங்க. இதே டைமில் வந்து இந்த மாதிரி ரொம்ப கேப் விட்டுட்டு சாப்பிட்றவங்க வந்து ஆசிட் ரீஃப்ளக்ஸ் ப்ராப்ளம், அல்சர் இருக்கிறவங்க அதை புவராக டாலரேட் பண்ணாங்க. அதானது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதிகமாக இந்த நெஞ்செரிச்சல், அந்த வயிறு உபசம், ஏப்ப ப்ராப்ளம் எல்லாம் அதிகமாகுது. அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி டயட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அவாய்டுன்னு தான் சொல்லுவோம், கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது தேவையில்லை. யூ கேன் டூ இட், கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மூணு வேளையும் சாப்பிட்ணுன்னு சொல்கிறது எப்படின்னா, ஆசிடிட்டி இருக்கிறவங்க, ஆசிட் ரீஃப்ளக்ஸ் இருக்கிறவங்களுக்கு கம்மி கம்மியாக சாப்பிட சொல்லுவோம். ஸோ ஸ்பிளிட் யுவர் மீல்ஸ்னு தான் சொல்லுவோம், அதிகமாக சாப்பிட சொல்ல மாட்டோம். நீங்கள் நார்மலாக சாப்பிட்றதே எவ்ரி 3 to 4 hours சாப்பிட்டிங்கன்னா, ரவுண்ட் த கிளாக் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பாடிக்கு அந்த மாதிரி நியூட்ரிஷனும் வரும், அந்த ஆசிட் சிம்டம்ஸும் வராமல் இருக்கும்னு.
1: ஓ, முன்னாடிலாம் சொல்லுவாங்கல்ல, நொறுங்க தின்னா 100 வயசு நல்ல நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
0: பட் அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லை இல்லைம்மா இப்போ. ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப முக்கியம் இருக்கிற இதில். நம்ம ட்ராவலும் இப்போ வந்து அந்த டைமில் எல்லோரும் சைக்கிள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக தான் ட்ராவல் பண்ணுவாங்க, இப்போ காரு பஸ்ஸுன்னு தான் பண்ணுறோமே. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்து இருக்குது. இஃப் மெட்டபாலிசம் ரேட் நல்லா இருக்குன்னா நிறைய சாப்பிட்லாம், அதிகமாகவே சாப்பிட்லாம். ஆமாம்,
2: ஒரு அம்மாவுடைய பெரிய கஷ்டமே இதுதான், பசங்க என்ன கம்மியா சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர், அடிக்கடி அஜீர்ணம் ஏற்படுறதுக்கான முக்கிய காரணம் என்ன டாக்டர்?
0: ஸோ பேசிக்கா அஜீர்ணங்கிறது இஸ் இன்டைஜஷன்னு காமனாக சொல்லுவாங்க. இது வந்து இதில் மல்டி ஃபேக்டோரியல், ஒரே ஒரு காரணம்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். கணையம் ப்ராப்ளம், அதான பேங்க்ரியாஸ் வீக்காக இருக்குது, இல்லைனா ஃபேட்டி பேங்க்ரியாஸ் கொழுப்பு சதை அதிகமாக இருக்கிறதுலன்னா அந்த மாதிரி இதில் அஜீர்ணம் வரும். அதுக்கு மோஸ்ட் காமன் காஸ் பார்த்திங்கன்னா பேங்க்ரியடைட்டிஸ் வந்திருக்கும், இல்லாட்டி அவங்க வந்து பீரியாடிக்காக அவங்க பாடியை ஏதாவது ஒரு அடிக்ஷன்னால் அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆல்கோஹால் ட்ரிங்க்ஸ் ப்ராப்ளம்னால, இல்லாட்டி ஸ்மோக்கிங் டொபாக்கோ யூஸ்னால. சம்டைம்ஸ் வந்து அது ரெண்டும் இல்லாமையும் சில மெடிக்கேஷன்ஸ்னால ரேராக வரலாம், இல்லாட்டி வயிறு அடிபட்டுதுன்னா அந்த மாதிரியும் வரலாம். இது தவிர வந்து ஆசிடிட்டி ப்ராப்ளம்னு காமனாக ரெஃபர் பண்ணுற பேஷண்ட்ஸும் சம்டைம்ஸ் வந்து இந்த அஜீர்ணம் ப்ராப்ளம் தான் மெயினாக இருக்கும். நம்ம நிறைய தடவை எண்டோஸ்கோப் போட்டு பார்க்கறச்ச வயிறு நல்லா தான் இருக்கும், பித்தப்பை வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஃபங்க்ஷன் கான்ட்ராக்ஷன் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னா அதனாலும் வரலாம். வெரி ரேர்லி அல்சர் ப்ராப்ளம், இல்லாட்டி நம்ம இறப்பை வயிறு வந்து ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ப்ராப்பராக ஆசிட் அவுட்புட் சரியாக இருக்காமல் இருக்கிறதுனாலும் இந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ ஒரே காரணம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஃபஸ்ட்டாக நம்ம பேசணும்ல, இந்த பாக்டீரியா நல்ல கிருமியும் கெட்ட கிருமியோட பேலன்ஸ் ப்ராப்ளம்னாலும் இது வரலாம். ஸோ ஓவராலாக இது தடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் டு டைம் சாப்பிட்றது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றது. அதே டைமில் எல்லோரும் வந்து டெய்லி இதை சாப்பிட்றோம் மற்ற கஷ்டம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் இன்டல்ஜ் வீக்கெண்ட்ஸில் மட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு மீல் அவுட் சைடு இஸ் ஓகே, பட் சாப்பிட்ற சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றது வில் என்ஷுர் தட் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது. டைம் டு டைம் சாப்பிட்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
2: ஓகே டாக்டர், நேர் இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ யார் இங்கேருந்து?
3: ஹலோ,
2: லைனில் இருக்கீங்க சார், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
3: மற்றபடி நார்மலா சொல்லலாம், அதை பத்தி எதுவுமே வரல, பிரச்சனை இல்ல.
0: ஓகே,
3: அந்த சாப்பிட்டு உடனே தான் அது மாதிரி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வருது, அப்புறம் சாப்பாடு.
0: ஓகேங்க. ஸோ நான் உங்ககிட்ட இதுதான் சொல்லியிருந்தேன், கேஸ் வருது, அதானது ஏப்பமாக வரலாம், கீழேருந்தும் கேஸ் பாஸ் பண்ணலாம், அது நேச்சுரல் ப்ராசஸ் தான். ஸோ நம்மளுக்கு அந்த ப்ளோட்டிங் வயிறு உபசம்ங்கிற சென்சேஷன் வந்தாலே அது கேஸ்னால தான் நம்ம பர்சீவ் பண்ணி ஒன்றில் வந்து நம்ம ஏப்பமாக எடுத்துடுவோம், இல்லாட்டி கீழேருந்து போகும். ரீசெண்டாக 1 மாதம் இல்லாட்டி 2 மாதமாக உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னா அது யூஸ்வலாக என்னென்னா காமன் காசஸ் பார்த்தீங்கன்னா அஜீர்ணம்னால, ஜீர்ணசக்தி கம்மியாகனால, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது 1 மாதம் 2 மாதம்

0: முன்னாடி சாப்பிட்டது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காமல் ஏதாவது மைல்டாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி கிருமி பற்றியும் பேசியிருந்தோம், அந்த நல்ல கிருமி கெட்ட கிருமி வந்து இம்பேலன்ஸ் ப்ராப்ளம்னாலும் இது வரலாம். பொதுவாக சொல்லணும்னா ஒரே ஒரு காரணம் சொல்கிறது கஷ்டம், ஏன் வருதுன்னு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே சார். அதானது எக்ஸாமின் பண்ணிட்டு தான் நான் சொல்லுவோம். டயபிட்டிஸ் சரியாக கண்ட்ரோலாக இல்லை, இல்லாட்டி ரொம்ப லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப நாளாக பல வருஷமாக இந்த டயபிட்டிஸ் ப்ராப்ளம் இருந்ததுனாலும் குடல் கொஞ்சம் ஸ்லோவாகும், வீக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ல மோஷன் வந்து தங்கி தங்கி தான் போகும், இல்லாட்டி சாப்பிட்ட சாப்பாடு மெதுவாக ஜீர்ணம் ஆகி தான் பாஸ் ஆகும். அந்த இதெல்லாம் இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் ஃப்ரீக்வெண்ட்டாக வரலாம். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில், அதாவது சிறு குடலில் பாக்டீரியல் ஓவர் க்ரோத்னாலும் இந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ காமனாக ஒரே காரணம்னால இது சொல்கிறது கஷ்டம், பட் சாப்பிட்ட உடனே வருதுன்னா மோஸ்ட்லி டைஜஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் அது இருக்கும். கட்டாயமாக ஒரு தடவை ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணிவிட்டு get them to treat you.
1: ஓகே டாக்டர், கண்டிப்பாக அவருக்கு பதில் கிடச்சிருக்கும். டாக்டர், இப்போது 60 வயதை கடந்தவங்களுக்கு அவங்க அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும்? ஏன்னா அப்போ தான் இந்த ஜீரண பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான உணவுகள் இருக்கணும் டாக்டர்? 60 வயசை கடந்தவங்களுக்கு பெரும்பாலுமே வந்து சாப்பிட்ட உடனே என்னடா இது, நமக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க.
0: ஓகே, ஸோ ஜென்ரலாகவே ஜென்ரல் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். இது 60 வயசுக்கு அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணோன்னா எப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு உடம்புக்கு ஏதாவது நோய் இருக்குது, சப்போஸ் சுகர் இருக்குது. முன்னாடி ஒரு காலர் தான் சொல்லியிருந்தாங்க, சுகர் இருக்குது மேலே கீழும் போகும், அது மேலே கீழும் போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கண்ட்ரோலில் இருந்தால், ஸோ சுகர்னால உங்களுக்கு பிரச்சனை வராது, பட் சுகர் கண்ட்ரோலில் இருக்காததுனால தான் உங்களுக்கு நரம்பு ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், கண் பார்வை ப்ராப்ளம், அதே மாதிரி அதே நர்வ்ஸ் வந்து உங்கள் குடலுக்கும் போகிறது. அந்த குடல் வந்து கொஞ்சம் திடீர்னு ஸ்லோ ஆகிடும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுன்னா உங்களுக்கு வந்து இந்த பேதி ப்ராப்ளமும் வரலாம். ஸோ அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிபியும் சரி. ஸோ எந்த மேஜரான இல்னஸ், ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருப்பாங்க, நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது என்னவா இருக்கும்னா, சுகர் ப்ராப்ளம் இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, பிபி ப்ராப்ளம், இதை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்ப முக்கியம். டெய்லி வாட்டர் இன்டேக், அதானது நம்ம வந்து இப்போது ஒரு ஏர் கண்டிஷன்ட் ரூமில் இருக்கோம்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 1.5 to 2 liters, 2 liters தண்ணியாவது குடிக்கணும். ஃபைபர் இன்டேக் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நேச்சுரலாக வர ஃபைபர் எல்லாமே ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், காய்கறி வகைகள் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதை நேச்சுரலாகவே கன்சியூம் பண்ணோம்னாலே மோஷன் நார்மலாக இருக்கும், நமக்கு பசியும் எடுக்கும், அண்ட் சாப்பிட்ற சாப்பாடும் கரெக்டாக ஜீர்ணம் ஆகும். டைம்லி மீல்ஸ் ரொம்ப முக்கியம். அதானது வரும் வயிறை காய போட்டுட்டு ஒரே அடியாக ஒரு லஞ்சு ஸ்ட்ரெயிட்டாகவே 2 மணிக்கு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் பண்ணுறது, அது வந்து ஜாப் ரிலேட்டட் ஹேசார்ட்னால, இப்போ ஒரு காலர் சொன்னாங்க வேலை டைமுக்கு பார்க்காததுனால இந்த மாதிரி ப்ராப்ளம், அது எல்லாமே நம்மளே அவாய்ட் பண்ணால் நல்லது. ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக. ஸோ ஸ்நாக்ஸ்னு சொன்னாலே நம்ம வந்து பஜ்ஜி, போண்டா, முறுக்கு, தட்டை, கச்சோரி அந்த மாதிரி தான் யோசிக்கிறோம். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பார்க்கறது வந்து இந்த ஸ்நாக்ஸ்னால தான் இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி ஃப்ரீக்வெண்ட் வாக்ஸ் ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 30 நிமிஷம் டெய்லி ரெகுலர் வாக்கிங். இதை வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து முட்டி வலி இந்த வலின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து படி ஏறுறதை பற்றி பேசலை, ஜஸ்ட் லெவல் கிரவுண்ட், நார்மல் கிரவுண்ட், வீட்டுக்குள்ளேயே ஒரு 25 to 30 minutes நடந்தாங்கனாலே இட்ஸ் வெரி குட். இதனால என்னன்னா உங்கள் பாடியோட எல்லா மூவ்மெண்ட்டும் இருக்கும், அதே டைமில் குடலோட மூவ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாப்பிட்ட உடனே வந்து படுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஒரு 1 to 2 hours கேப்பை வச்சுட்டு தான் இது பண்ணும். இதுதான் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து எல்லா விதமான அடிக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணும், சுகர் அடிக்ஷனும் சரி. இப்போ கரண்ட் இதில் வந்து சுகர் அடிக்ஷன் இஸ் த பிக்கெஸ்ட் அடிக்ஷன். அது தவிர வந்து டொபாக்கோ, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும்.
1: ஓகே டாக்டர், நிச்சயமாக இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான பதிலாக இருக்கும். அண்ட் அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து?
2: ரொம்ப
0: நல்ல கேள்வி இது, இட்ஸ் வெரி வெரி வெரி குட். ஸோ B12ங்கிறது இஸ் ஏ விட்டமின் விச் இஸ் நெசசரி ஃபார் த பாடி, அதானது ரொம்ப முக்கியம். பட் அதே டைமில் வந்து அதோட இஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஓகே. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக பி டுவெல் டெஃபிஷியன்சின்னு எப்படி கண்டுபிடிக்கும்னு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தெளிவாக சொல்லணுன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, அனீமியா இருக்குன்னா

0: நம்ம வந்து அதில் ரெண்டு விதமான இதுவும் பார்ப்போம், அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கா இல்லாட்டி பி12 டெஃபிஷியன்சி இருக்கான்னு. அந்த இதில் தான் இந்த பி12 டெஃபிஷியன்சியே ஆக்சுவலாக கண்டுபிடிப்பாங்க. இல்லாட்டி பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க மறுத்து போகுது, கால் கை மறுத்து போகுது அந்த மாதிரி. ஸோ காமனாக வெஜிடேரியன் கம்யூனிட்டியில் இது ஏன் ப்ராப்ளம்னா, சின்ஸ் சைல்டு பர்த்தே அவங்க வந்து பி12 கன்சியூம் பண்ண மாட்டாங்க, பட் தே மே கெட் இட் த்ரூ மெனி அதர் சோர்சஸ். ஸோ ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க, டாக்டர் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரையில் சப்ளிமெண்ட் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி மதர்ஸ் மில்க் த்ரூவாகவே வந்திருக்கும். ஸோ இந்த இதில் பி12 வந்து இஸ் அன் அப்சார்ப்ஷன் டிபெண்ட் விட்டமின், அதாவது வாட்டர் சாலியூபிள் விட்டமின், நம்ம சாப்பாடு த்ரூவாக மட்டும்தான் போகும். இதே மாதிரி விட்டமின் டி வந்து நம்ம சொல்கிறோம்ல, சன்லைட்டில் எக்ஸ்போஷர் வந்தாலே விட்டமின் டி வந்துடும், அந்த மாதிரி பி12 கிடையாது, வாட்டர் சாலியூபிள் விட்டமின். ஸோ நம்ம சாப்பாடில் எடுத்தால் தான் அது பாடியில் அப்சார்ப் ஆகும், நம்ம இன்டேக் இல்லைன்னா அது இருக்காது. பி12க்குன்னு ரெண்டு சப்பாட்டும் இருக்குது, நம்ம பாடி ஆசிடிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் பி12 அப்சார்ப்ஷன். ஸோ ஸ்டமக்கில் இன்ட்ரென்சிக் ஃபேக்டர்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, அது சரியாக இருந்தால் தான் பி12 அப்சார்ப்ஷன் இருக்கும். இதே வந்து சிறுகுடலோட கடைசி பகுதியில் போய் தான் ஃபைனலாக அப்சார்ப் ஆகும். ஸோ சிறுகுடலில் ப்ராப்ளம் இருந்தாலும் பி12 அப்சார்ப்ஷன் சரியாக இருக்காது. ஸோ நிறைய நான் வெஜிடேரியன்ஸ்க்கும் பி12 டெஃபிஷியன்சி வரலாம். ஸோ அவங்க வந்து இருப்பையில்னா சிறுகுடல் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லாட்டி பாக்டீரியாவோட ஓவர் க்ரோத்னாலும் இருக்கும். பட் பொதுவாக சொல்கிறதுக்கு வெஜிடேரியனில் பி12 சோர்ஸு கிடையாது. யூ ஹாவ் டு டேக் இட் எதர் இன் அ சப்ளிமெண்ட் ஃபார்ம் ஆர் அன் இன்ஜெக்ஷன் ஃபார்ம் ஆர் நான் வெஜிடேரியன் வந்து ஒரே சோர்ஸ் தான் சார்.
1: உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம வந்து நம்மளை ஹெல்த்தியா வச்சிருக்கோம், ஆரோக்கியமா வச்சிருக்கோம், அதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்பானே வந்து நிர்ணயிக்கும். ஸோ அப்படி இந்த சேஃப் ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஃபுட் சேஃப்டி டேக்கு நீங்க நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: ஸோ ஃபுட் சேஃப்டி டே அண்ட் உணவே மெடிசின், ஸோ ஃபுட் அஸ் மெடிசின்னு சொல்கிறது வந்து ட்ரீட் யுவர் ஃபுட் அஸ் மெடிசின், அதானது தேவைப்பட்ட அளவுக்கு சாப்பிடுங்க, ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடாதீங்க, சாப்பிடாமலும் இருக்காதிங்க. டோன்ட் ஃபாலோ எனி ஆஃப் த ஃபேட் டயட்ஸ். இப்போ காமனாக ஒரு ஓ மேட் ஒன் மீல் அ டேன்னு வந்திருக்கு, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் ஏபிள் டு பேலன்ஸ் யுவர் மீல் வெரி குட். ஸோ லாஞ்சிவிட்டி மேடம் சொல்கிற மாதிரி இப்போது அதானது நல்ல ஒரு லைஃப் வாழறதுக்கு, லாங் லைஃப் ஹெல்தி லைஃப் வாழறதுக்கு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம ஆன்சஸ்டர்ஸ் முன்னோர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அதே மீல் தான் சாப்பிட்டுருந்தாங்க. நம்மளை மாதிரி மாலு போய் ஒரு ஃப்ரைஸு பர்கர் பீஸா அந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட மாட்டாங்க. ஸோ டயட்டில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிறது ரொம்ப முக்கியம், பேலன்ஸ்ட் மீல் ரொம்ப முக்கியம். பேலன்ஸ்ட் மீலோட மீனிங்கே என்னதுன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தவிர ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸும் ரொம்ப முக்கியம். இதே டைமில் நம்ம குடலுக்கான முக்கியமான ஃபைபர், ஸோ ஃபைபர் இருக்கிறது ரொம்ப முக்கியம், அதனால தான் அந்த பவல் மூவ்மெண்ட்டே இருக்கும். ஃபுட் சேஃப்டி டேக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணுன்னா ப்ளீஸ் என்ஷுர் குட் அண்ட் சேஃப் ஃபுட். ஸோ சேஃப் ஃபுட்னா என்னதுன்னா நம்ம ஹேண்ட் வாஷிங், கையை சுத்தமாக வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே சுத்தமாக தயார் பண்ணி இருக்காங்களா அதை செக் பண்ணும். வெளியில் வாங்குகிற ஸ்டோர்ட் ஃபுட்டு இல்லைனா பேக்ட் ஃபுட் ஏதாவது இருக்குன்னா FSSAI அதானது ஃபுட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் படி அக்ரெடிட்டேஷன் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம யூஸே பண்ணோம். இப்போது இருக்கிற ப்ராப்ளம் என்னதுன்னா நம்ம பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, ஃபுட் சப்ளை செயின் இஸ் கரண்ட்லி லிமிட்டெட், வார்ஸ்னால இருக்கலாம், பல ப்ராப்ளம்னால இருக்கலாம். பட் நம்ம என்ன என்ஷோர் பண்ணோம்னா என்ன சாப்பிட்றோம்னாலும் குக்டாக இருக்கணும், இல்லாட்டி சேஃபாக வாஷ் பண்ணிட்டு தான் இது பண்ணும். குழந்தைக்கு கொடுக்குற ஒரு பால்லேருந்தும் சரி தண்ணியும் சரி பாயில்டாக இருக்கணும். ஸோ சாப்பிட்ற பாலு ஷுட் பி பேஸ்டரைஸ்ட், இல்லாட்டி பாயில் பண்ணி தான் எடுத்துக்கணும். வாட்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பாயில் பண்ண வாட்டர் தான் நம்ம எடுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம் டு அவாய்ட் ஆல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஜெர்ம்ஸ் விச் கேன் பி ட்ரான்ஸ்மிட்டட் டு ஃபுட், அதானது சாப்பாடுலேயே வர இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு.
1: ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் இங்கே கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, நம்மளுடைய லாஸ்ட் நேயர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து?
0: வணக்கம். வணக்கம் சார், ஒரு சைக்கிள் நல்ல க்வெஸ்சனா கேட்டிருக்கீங்க. நார்மலா தூங்கிறது வந்து நைட்ல தான், பட் நிறைய பேர் வந்து இந்த நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறதுனால நம்ம ஹியூமன் பாடி வந்து ஒரு மஷின் மாதிரி அது அதுக்கு பழகிடும். ஸோ என்னென்னா எப்போ சாப்பிட்றணும் எப்போ தூங்குறதோட ஒரு ஜென்ரல் ரெகுலேஷனாக ஜென்ரல் ஒரு லைஃப் ஸ்டைல் ரெகுலேஷனாக சொல்லணுன்னா 7 hours 7 மணி நேரம் இல்லாட்டி 8 மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்கிறது ரொம்ப முக்கியம்.

0: நீங்கள் வந்து சப்போஸ் 10 மணி படுத்துட்டு 5 மணி எழுந்துக்கிறீங்க, இல்லைனா 6 மணி எழுந்துக்கிறீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. இல்லாட்டி 12 மணிக்கு படுத்துட்டு 7 மணி 8 மணிக்கு எழுந்துக்கிறீங்கனாலும் ஓகே. டிபெண்ட்ஸ், அதானது ஸ்கூல் டைம்லேருந்தே எப்படி பழகியிருக்கீங்களோ அந்த அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடி அட்ஜஸ்ட் ஆகிடும். டிப்பிக்கலாக ஒரு காமனாக ஏன் சொல்லுவாங்க சீக்கிரமாக படுத்துங்க சீக்கிரமாக எழுந்துக்குங்க, ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ்னா, நம்ம பாடியில் இருக்கிற இந்த நேச்சுரலான ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன் வந்து ஏர்லி மார்னிங், அதான் 4 to 5 AM பீக் ஆகும். அது பீக் ஆகிச்ச நம்ம நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பீக் ஆகும். ஸோ சப்போஸ் நீங்கள் மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு வாக்கு போனீங்க, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிங்க, இல்லாட்டி சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு ஜீரணமும் பெட்டர் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் இதே டைமில் நீங்கள் வந்து இஃப் பழகிட்டீங்க, லேட்டாக படுத்துன்னு லேட்டாக இருந்துக்கிறது இல்லாட்டி சீக்கிரமாக படுத்துன்னு சீக்கிரமாக இருந்துக்கிறது பழகிட்டிங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். முக்கியமான இது என்னதுன்னா ஒரு நோயை தடுக்கிறதுக்கு தூக்கமோட குவாலிட்டி இருக்கிறது நல்லது. அந்த தூக்கம் வந்து மினிமம் 7 hours 7 மணி நேரம் இருக்கிறது இஸ் குட். நைட்டு சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அவாய்ட் பண்ணும் சார், பிகாஸ் ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன்னால தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். பட் சாப்பிட்டு தான் ஆனும், மருந்து மாத்திரை ஏதாவது இருக்கணும். ரொம்ப தண்ணி தாகமா இருக்குன்னா ஒரு 100 ml இல்லைனா 200 ml மேல வேண்டாம் சார்.
1: நன்றி சார், உங்க விளக்கம் தெளிவா இருந்துச்சு, விரிவாகவும் தெளிவாகவும் இருந்தது.
0: ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.
2: ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இரப்பை குடல் மருத்துவர் அதாவது கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திக் நடராஜன் அவர்கள் தான் இருந்தாங்க. நிச்சயமா உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும். அண்ட் இன்னைக்கு இந்த ஃபுட் சேஃப்டி டேக்காக பல விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ரெயின்போல இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் இருந்தது நமக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கும். அண்ட் தேங்க்யூ சோ மச் டாக்டர்.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்.
2: ஓகே நேர்களே, அடுத்து உங்களுக்காக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மானுடைய இசையில வைரமுத்து வரிகள்ல சோனு நிகம் மற்றும் அருணி இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகரணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை ஏ அணி சற்று முன் வரை 21.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

நேரம் 4:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இதோ உங்கள் அன்பு தோழி திவ்யா உங்கள் கூட ரெடியாக இருக்குங்க கேம் விளையாடுறதுக்காக. சரி, என்ன விளையாட்டு விளையாட போகிறோம்னு சொல்லிடலாமா? எல்லாரும் தயாராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபோன் மேலே கை வச்சு

0: நேரம் 4:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இது உங்கள் அன்பு தோழி திவ்யா, உங்கள் கூட ரெடியாக இருக்குங்க கேம் விளையாடுறதுக்காக. சரி, என்ன விளையாட்டு விளையாட போகிறோம்னு சொல்லிடலாமா? எல்லாரும் தயாராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபோன் மேலே கை வச்சுக்கிட்டு நம்பரை போடணும், சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. எஸ், இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாட போகிறோம்னா, ஒரு படம் பேர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு 3 க்ளூ கொடுப்பேன். அந்த 3 க்ளூவை வச்சு யோசிச்சு டப்பு டிப்புன்னு என்கிட்ட பதில் சொல்லணும். என்ன ரெடியா? 2986-0038 அல்லது 2952-0554 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காமல் 0444 சேர்த்துக்கோங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் அங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: மேடம், நான் சென்னையில இருந்து ராஜேஷ், பெரியா நகர் மேடம்.
0: ராஜேஷ், ரெடியா?
1: ரெடி மேடம்.
0: ஓகே, கொலுசு ரயில் முதல் படம்.
1: கொலுசு
0: ரயில் முதல் படம்.
1: கொலுசு முதல் படம் எனக்கு
0: ரயில். 3 க்ளூ கொடுத்துருக்கேன் சார். இது ஒரு ஹீரோட முதல் படம்.
1: ஹீரோட முதல் படமா?
0: எஸ் எஸ் எஸ்.
1: ரயில் கொலுசுனா இது ஜெயம்.
0: அவ்வளவுதான், சூப்பர், நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம், விவிஎஸ் கண்ணன்.
0: விவிஎஸ் கண்ணன், ரெடியா?
2: ரெடி.
0: ஓகே, ட்வின்ஸ் அப்பா, ட்வின்ஸ் பசங்க, 7 அதிசயம். அவ்வளவுதாங்க, சூப்பர், நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? கலா. கலா, ரெடியா? சொல்லிட்டாரே, விவிஎஸ் கண்ணன் சொல்லிட்டாரே. ஈஸியாவா? ஓகே டன். சலங்கை ராஜா, 30 அடிக்கு நீள பாம்பு. சலங்கை ஒளியா? சலங்கை ஒளியில பாம்பு இருக்கா? ராஜா இருக்காரா? புது பத்தீங்களா? சரி, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா? நன்றி, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: கார்த்திக்.
0: ரெடியா? சலங்கை ராஜா, 30 அடிக்கு நீள பாம்பு. சூப்பர், தேங்க்யூ ராஜா. கார்த்திக், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: மேடம், சென்னை நும்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா, ரெடியா?
3: ரெடி மேடம்.
0: ஓகே, உங்களுக்கு
3: கொஞ்சம் பழைய படமா கேளுங்க மேடம்.
0: பழைய படமாவா? கேட்டுடுவோம், ஆனா ரொம்ப பழைய படம் இல்ல. சரியா?
3: பரவாயில்ல, கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன்.
0: ஓகே, குரங்கு வைரஸ் பெருமாள்.
3: குரங்கு வைரஸ் பெருமாளா?
0: ஆமா.
3: ஏதாவது க்ளூ கொடுங்க மேடம்.
0: ஃபர்ஸ்ட் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் ஷாட்லயே ஒரு குட்டி குரங்கு வரும். சுனாமி, சுனாமி அதையும் சேர்த்துப்போ.
3: சுனாமியா?
0: இது பழைய படம் தான் இருந்தாலும் சரி, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா? நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் திவ்யா மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: ராயப்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட், ரெடியா?
4: தசாவதாரம்.
0: அவ்வளவுதான் வெங்கட், சூப்பர், நன்றி. சரி, எந்த க்ளூல கண்டுபிடிச்சீங்க? அந்த 3 க்ளூலயே கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: சுனாமி சொன்னீங்க, குரங்கு சொன்னீங்க, பெருமாள் சொன்னீங்க. அதான் ட்ரெயின் எல்லாம் எடுத்துன்னு போய்
0: சர்க்கஸ், வைரஸ், சென்ஸ். அவ்வளவுதான் வனஜா, சூப்பர், நன்றி.
5: நன்றி மேடம்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஒரே இடத்துல 2 க்ளூ. குகை, திருடர்கள், மந்திரம்.
6: மந்திரமூர்த்தி,
0: ரெடியா?
6: சொல்லுங்க, முடிஞ்சா சொல்றேன், எனக்கு உந்ததா சொல்லுங்க.
0: ஓகே, கொடைக்கானல், குகை, சுபாஷ்.

0: போனா.
1: ஓகே, இப்போ ட்ரெண்ட்ல இருக்க படம் பேரு தெரியுமா?
0: இப்போ இருக்கிறதா எனக்கு தெரியலையே, சொல்லி கொடுங்க.
1: சரி ஓகே, இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுங்க. நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: ஓகே வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம், அண்ணாநகர்ல இருந்து வாந்தி பேசுறேன்.
1: மாலினி தேவி ரெடியா?
2: ஆ சொல்லுங்க.
1: ஓகே, டாக்டர் வசல் பாப்பு. நீங்களும் நிச்சயமா விளையாடலாம். 298-6-00-38 அல்லது 298-5-0-55-54 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்து நேர்கள் காத்துட்டு இருக்கீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக், அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்காக ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதூல் மனசுக்குள்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: நேரம் இப்போ 4:11 ஆயிடுச்சு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ஃபன் பண்ற மாதிரி பல விளையாட்டுகள் உங்களுக்கு கூட விளையாடிட்டு இருக்கேன். அடுத்த விளையாடுறதுக்கு முன்னாடி தில் படத்துல இருந்து வித்யாசாகருடைய இசையில பா விஜய் வரிகள்ல புஷ்பா ஸ்ரீராம் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 4:16 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் உங்கள் கூட சேர்ந்து விளையாடுறதுக்காக நான் இங்கே ரெடியாக இருக்கேன். அங்கே நீங்களும் என் கூட சேர்ந்து விளையாடணும் அப்படின்னா 2986-0038 அல்லது 2952-0554 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: வணக்கம், தமிழேந்தி.
0: தமிழேந்தி ரெடியா?
1: சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி, டைம் டிராவல் மிஷன் டெலிஃபோன்
1: 24.
0: ஓகே, அது வந்து வாட்ச் வரும் டெலிஃபோன். ஓகே, அதுவும் சரி. இன்னொரு படமும் அந்த மாதிரி இருக்கு, என்ன படம் கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, அது வந்து சரி, நிறைய படம் அந்த மாதிரி வந்துருச்சு. தேங்க்யூ தேங்க்யூ தமிழேந்தி.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: செந்தில் கண்ணன் ரெடியா?
2: நான் ரெடி மேடம்.
0: ஓகே, மிஸ்டர் சந்திரமௌலி ட்ரெயின் டெல்லி. சந்திரமௌலி
2: இல்ல இல்ல, என்ன கேள்வி?
0: என்ன விளையாட்டுனா ஒரு படம் பேரு நீங்க கண்டுபிடிக்கணும், அதுக்கு நான் உங்களுக்கு 3 க்ளூ கொடுப்பேன்.
2: இதுல மிஸ்டர் சந்திரமௌலி இருக்கு.
0: ஓகே, 3 க்ளூல சந்திரமௌலி ஒன்னு, ட்ரெயின் டெல்லி.
2: டெல்லியா?
0: ஆமா.
2: படம் பேரு மிஸ்டர் சந்திரமௌலி தான்.
0: இல்லையே,
2: ட்ரெயின் படம் கிடையாது.
0: இல்லையே,
2: டெல்லி டெல்லி.
0: சரி, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
2: இல்ல, இன்னொரு கேள்வி கேளுங்க மேடம்.
0: இந்த ஒரு கேள்வி தானே.
2: இல்ல இல்ல, என்னன்னு படம் பேர் சொல்வீங்களா?
0: படம் பேரு நீங்க தான் கண்டுபிடிக்கணும்.
2: இதுல உள்ளது இல்லையா?
0: ஆமா, இந்த 3 க்ளூவை வச்சு நீங்க தான் படம் பேரு கண்டுபிடிக்கணும்.
2: மிஸ்டர் சந்திரமௌலி, டெல்லி,
0: ட்ரெயின். வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். இல்லை இல்லை சார், நன்றி சார், நன்றி.

0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யாருங்க? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஓகே, நேயர்கள் நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 298-6-0-0-3-8 அல்லது 295-2-0-5-5-4 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யாருங்க இருந்து?
1: கும்பகோணம் சோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சரவணன் சார், ரெடியா சார்?
1: என்ன மேடம்,
0: ரெடியா விளையாட்டுக்கு?
1: மும்பை எக்ஸ்பிரஸ் மேடம்.
0: மும்பை எக்ஸ்பிரஸ், ஓகே. ஆனா இது கொஞ்சம் பழைய படம்.
1: நீலகிரி எக்ஸ்பிரஸ்.
0: அதுல சந்திரமௌலின்னு சொல்ல மாட்டாங்களே, நான் சொல்றது சந்திரமௌலி அப்படின்னு சொல்றது.
1: சந்திரமௌலி
0: அப்படின்னு ஒரு க்ளூ
1: வந்து
0: பேரு சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்களே, கண்டுபிடிக்க கூடாதுல, அதுக்கு தான கஷ்டமா கேக்குறது.
1: மிஸ்டர் சந்திரமௌலி சொல்லுங்க மேடம்.
0: நான் சரி, இன்னொருத்தர் கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம், இல்லன்னா நான் சொல்லிடுறேன், நீங்க கேட்டுட்டே இருங்க ரேடியோ. தேங்க்யூ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யாரு இங்க இருந்து?
2: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: சென்னை எழுக்கினர் தேவா.
0: எழுக்கினர் தேவா, கண்டுபிடிக்க முடிஞ்சதா உங்களால?
2: வணக்கம்
0: எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் மின்ல இருந்து ராஜா.
0: ராஜா, ரெடியா? பாம்பு, வேட்டி சட்டை, ஊஞ்சல்.
3: நீயா?
0: இல்லையே, இதுல வேட்டி சட்டை வராதே, நீயால.
3: பாம்பு,
0: வேட்டி சட்டை, ஊஞ்சல். ஃபேமஸான ஒரு படம். முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை போயிட்டு வந்துடலாமா? இப்போ உங்களுக்காக ஜென்டில்மேன் திரைப்படத்துல இருந்து அழகான பாடல் காத்துட்டு இருக்கு. அண்ட் இந்த பாட்டை பாடினது யார் அப்படின்னா ஷாகுல் ஹமீத். கம்போசர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அனுமானோட இசையில வைரமுத்து வரிகள்ல இந்த பாட்டை கேட்க போறீங்க. கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல்லு.

0: உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டின்னு எல்லா ஊர் பேரும் வந்துருச்சுப்பா. நேரம் 4:26 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணாம நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாப்போமா? வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: பாம்பு
0: வேட்டி சட்டை ஊஞ்சல்.
1: பாம்பு வேட்டி சட்டை ஊஞ்சலா? பாம்பு அண்ணாமலையில வருது இதுல.
0: ஓகே, அந்த அது கிட்ட வந்துட்டீங்க. அப்படியேதான், அவர் நடிச்ச படம் தான்.
2: விஜயா
0: ரெடியா? மலபார் ப்ரொஃபசர்
2: எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி.
0: சூப்பர் ரமாரவி, உங்களுக்காக நான் கிளாப் பண்ணிக்கிறேன். சூப்பர், நன்றி.
2: விஜயா மேம், ரமாரவி மேடம் போயிட்டாங்க.
0: ஓ, அவங்க சொன்ன பதில் வச்சுதான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமா? ஓகே ஓகே விஜயா, நன்றி.
2: தேங்க்யூ மேம்.
0: ஓகே, வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: மாலையினி, வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: கோபால் சார் ரெடியா?
3: சொல்லுங்க பாக்கலாம்.
0: ஓகே, 100 ரூபாய் நோட்டு, ஹாஸ்டல், டெலிபோன். ஆமா, ஹாஸ்டல்,
3: டெலிபோன்.
0: ஆமா, மூணு க்ளூ தான். 100 ரூபாய் நோட்டு, ஹாஸ்டல், டெலிபோன்.

0: யார் நடிச்சதுமா?
1: ஹீரோ பேர் சொன்னா சரி ஓகே சொல்றேன், மேடி மாதவன். மாதவன் நடிச்ச படம்.
0: மாதவன் மாதவன் இவர் எல்லாம் இருக்கிறாரு,
1: கலாபவன் மணிலா இருப்பாரு. ஓகே, உங்களுக்கான கேள்வி, தலப்பா கத்தி வரம்.
2: புரியல.
1: தலப்பா, தலப்பா கட்டு, தலப்பா கட்டு.
2: சரி.
1: தலப்பா கத்தி வரம்.
2: கத்தி வரமா?
1: ஆமா.
2: வரம் வரம்.
1: என்ன படம்?
2: தலப்பா கத்தி வரம்.
1: என்ன படம் இது? வரம் வரம். ஹீரோக்கு வரம் கிடைக்கும் இந்த படத்துல.
3: வரம் வரம். தலப்பா கத்தி வரம், தலப்பா கத்தி வரம்.
1: வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
3: சரிமா சரிமா.
1: ஓகே, நேர்களை நீங்களும் யோசிச்சுட்டே இருங்க, அதுக்குள்ள ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம்.
4: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
1: நேரம் 4 மணியும் புது ஒரு நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், அடுத்தடுத்து நேர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அந்த வரிசையில். அடுத்ததா யார் பேசுறாங்க? வணக்கம் ரெயின்போ, உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கம் மேம்.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
6: திருவான்மூல இருந்து கலையரசி.
1: கலையரசி, கண்டுபிடிக்க முடிஞ்சதா அந்த படம்?
6: பாபா.
1: பாபா, சூப்பர், தேங்க்யூ கலையரசி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், உங்க பேர்?
7: உமேஷ், காஞ்சிபுரத்துல இருந்து, சௌராயகுளம் மேட்ல இருந்து.
1: உமேஷ், கேக்கலாமா கேள்விய?
7: கேக்கலாம் மேடம்.
1: ஓகே, மல்லிகை கடை மொரப்பொண்ணு மகன்.
7: மல்லிகை கடை மொரப்பொண்ணு
1: மகன். நானே பாதி க்ளூ
7: கொடுத்துட்டேன்.
1: தெரியலையா? சரி, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
8: நான் வந்து 3 க்ளூ கொடுப்பேன்.
1: அந்த 3 க்ளூவை வச்சு நீங்க ஒரு படம் பேர் கண்டுபிடிக்கணும்.
8: படம் பேரா?
1: பழைய படமா? சரி, கண்டுபிடிச்சலாமா?
8: சரி கொடுங்க.
1: ஓகே, கோடு 12th ஸ்டாண்டர்ட் கண்ணம்மா.
8: கோடு 12th ஸ்டாண்டர்ட்.
1: ஆ, கண்ணம்மா.
8: கண்ணம்மா.
1: ஆ,
8: படம் பேர் சொல்லணுமா?
1: ஆமா.
8: இது கோடுங்களா?
1: இல்லையே. கண்ணம்மா. கண்ணம்மா
8: கண்ணம்மா கலசம்.

0: சரி, வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய கோடா போடுவாங்க.
1: நடுவுல பெரிய கோடு.
0: ஆமா, 12th ஸ்டாண்டர்ட் கண்ணம்மா. சரி, வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துலாமா? நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம்
0: சார்.
2: படப்பையில இருந்து ராஜி பேசுறேன் மேடம்.
0: ராஜி சார், கண்டுபிடிக்க முடிஞ்சதா? சூப்பர் சார், முன்னாடி பேசினவங்க அடடா இந்த படமா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. தேங்க்யூ சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: மேடம், நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் அம்மன் நகர்ல இருந்து சோமசுந்தரன் பேசுறேன் மேடம்.
0: சோமசுந்தரன், கேள்வி கேக்கட்டா? ஓகே. பட்டாசு, அருவா, தங்கச்சி, இதுல இன்னொரு க்ளூ சேர்த்துக்கணும்னா சென்னைன்னு சேர்த்துக்கலாம். உங்களுக்காக நாலு க்ளூ கொடுத்துருக்கேன். நீங்களும் விளையாடணும் அப்படின்னா தாராளமா கால் பண்ணலாம். 2986-0038 அல்லது 2952-0554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. நான் உங்ககிட்ட ஒரு படம் பேர் சொல்வேன், அதாவது சாரி, ஒரு படம் பேரை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் மூணு க்ளூ கொடுப்பேன், அதை வச்சு டப்பு டிப்புன்னு அது என்ன படம் அப்படின்றத சொல்லிடணும். தொடர்ந்து விளையாடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக வலிமை திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில விக்னேஷ் சிவனுடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா அனுராக் குல்கர்னி பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 4:39 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம்ல ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு சொல்லியிருந்தேன், நான் உங்ககிட்ட 3 க்ளூ கொடுப்பேன், அதை வச்சு என்ன படம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். கடைசியா ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன், கண்டுபிடிச்சிட்டீங்களா? கால் பண்றேன். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. மகேந்திரன்.
1: மணிகண்டன்.
0: மணிகண்டன் மணிகண்டன் ரெடியா?
2: அருணாச்சலம்
0: ரெடியா?
2: சொல்லுங்க.
0: பாயாசம், ஐஏஎஸ், பஸ். சூப்பர் சார், நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், ரெடியா?
3: ரெடி மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: பெரும்பாக்கம் சுந்தர்.
0: சுந்தர், ஓகே. உப்மா, ட்ரெயின், ஐபிஎஸ் ஆபீசர்.
3: உப்மா.
0: ஆமா, உப்மா. உப்மா
3: உப்மா அப்புறம்
0: ட்ரெயின்.
3: ட்ரெயினா?
0: ஆ, ரயில் பயணம். ட்ரெயின். ஐபிஎஸ் ஆபீசர்.
3: போக்கிரி.
0: யாரோ பக்கத்துல குழு கொடுத்த மாதிரி கேட்டுச்சே இல்லையா? கேட்டுட்டேன். சூப்பர் சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா ரவிசங்கர், ரெடியா?
4: ரெடி.
0: ஓகே. டாக்டர், சந்தை, மயில்.
4: மயில். 16 வயது.
0: சூப்பர், நன்றி. சில கேரக்டர் பேர்லாம் நம்மளால மறக்கவே முடியாது, அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
5: தாமல்பட்டி தல வெங்கட் மேடம்.
0: தல வெங்கட், ரெடியா?
5: ரெடி மேடம்.
0: ஓகே. அப்ரண்டிஸ், பங்களா, கோவாலு.
5: ஃப்ரெண்ட்ஸ்.
0: ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. சூப்பர் சார், நன்றி.
5: நன்றி மேடம்.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
6: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: ஃபேன்டஸ்டிக், சூப்பரா இருக்க மேம்.
0: சூப்பர், ரெடியா?
6: ரெடியா இருக்கேன், ஈஸியா கேளுங்க.
0: ஓகே. சாட்டை, ட்வின்ஸ், ராமு.
6: என்ன மேம் சொல்லுங்க?
0: சாட்டை, ட்வின்ஸ், இரட்டையர்கள், ராமு.
6: மாற்றான்
0: இல்லையே, அதுல ஒருத்தர் பேர் ராமு, மாற்றான் இல்ல.
6: மேம் ஏதாவது க்ளூ மேம்?
0: இது பழைய படம்.
6: அப்ப வந்து இது மேம், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு தான்
6: பழைய படம். மேம் ஏதாவது க்ளூ கொடுங்களேன் மேம்.
0: பாத்தீங்களா, பாட்டு எல்லாம் சொல்லிட்டீங்க, படம் பேர் அப்ப நீங்க தானே சொல்லணும்.
6: மேம் அந்த அந்த படத்துக்கு ஒரு க்ளூ மேம், நல்லா தெரியும். அந்த படத்துக்கு ஒரு க்ளூ கொடுங்களேன்.
0: இங்க நிக்கது, வரமாட்டேங்குதே
6: வரமாட்டேங்குதே. எங்க வீட்டு பிள்ளை.
0: அவ்வளவுதான் பாத்தீங்களா, எப்படி வந்துருச்சு பாருங்க.
6: சூப்பர் சூப்பர்,
0: நன்றி நன்றி.
6: தேங்க்யூ தேங்க்யூ.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
7: நெமிலி யுவராஜ்.
0: சாரி கேக்கல.
7: நெமிலி யுவராஜ்.
0: யுவராஜ், ரெடியா?
7: ரெடி மேடம்.
0: பால்காரர், சைக்கிள், சபதம்.
7: பால்காரர், சைக்கிள், அண்ணாமலையா மேடம்?
0: அவ்வளவுதான் சார். சூப்பர் சார், நன்றி
7: நன்றி மேடம்.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
8: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
8: பாக்கம் 10.20 சேர்ந்த

0: பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: போஜராஜன் சார் ரெட்டியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்,
0: கேட்டலாமா? எம்ஜிஆர் படமா?
1: எம்ஜிஆர் படமா கேக்கணுமா?
0: ஆமா ஆமா.
1: சரி ஓகே, நான் வந்து பழைய படமா கேக்குறேன், ஆனா எம்ஜிஆர் படம் கிடையாது.
0: எம்ஜிஆர் படம் தான் எனக்கு போறோம்.
1: பாத்தீங்களா, அடம் பிடிக்கிறீங்க பாத்தீங்களா, ஒத்துக்க மாட்டேன்.
0: சரி ஓகே, அந்த மாக்கு ஓட்டிங்கல்ல, அந்த மாக்கு சொல்லி குத்திங்கல்ல அவருக்கு, சந்திரசேகருக்கு.
1: சரி, படகு.
0: படகு
1: ஹீரோயினோட முதல் படம்.
0: வாழ்க்கை படகு.
1: ராஜா? இல்ல.
0: ராஜா எங்க வீட்டு ராஜா?
1: இல்லையே.
0: இல்லையா?
1: படகு
0: ராஜான்னு ஒரு படம் இருக்குது.
1: படம், அந்த படம் தான் இருக்கு. இந்த படம் என்ன படம் கண்டுபிடிங்க.
0: எங்க வீட்டு ராஜா?
1: இல்லை.
0: படகு, வாழ்க்கை படகு, அது இல்லையா? நம்ம இது இப்படி இருக்கு அப்படின்னா படமா இருக்கும்.
1: இது வந்து அவங்களுடைய முதல் படம்னு சொல்ல முடியாது ஹீரோயினோட, பட் கைண்ட் ஆஃப் ஒரு முதல் படம் மாதிரி தான் இது. பழைய படம், அது எம்ஜிஆர் படம்னு சொல்லிட்டேன்.
0: ஓஹோ, என் தங்கையா? எம்ஜிஆர் படம் என் தங்கை தான் ஃபர்ஸ்ட். ஆமா,
1: பெரிய பெரிய படகு இருக்கும், கப்பல்னே வச்சுப்போமே. சரி, வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா?
0: சரிம்மா சரிம்மா, நீங்க பேசுறதே சந்தோஷம்.
1: நன்றி சார், நன்றி. வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து?
2: ஹலோ, வணக்கங்க.
1: வணக்கமா, அவ்வளவுதான் மாலா? சூப்பர் மாலா, நன்றி.
2: நன்றி மேடம்.
1: ஓகே, வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஓகே, நேர்களை அடுத்து உங்களுக்காக மலபார் போலீஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில கலைக்குமாரோடைய வரிகள்ல சித்ரா மற்றும் சத்யராஜ் இணைந்து பாடிய பாடல் கேட்டு அணிஞ்சிருங்க.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: மேலும்
2: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது பண்ணுங்க.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: மேலும்
2: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது பண்ணுங்க.
0: நேரம் 4:51 ஆயிடுச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். காலர்ஸ் என்ன மாதிரி விளையாட போறாங்க அப்படின்றத பாக்கலாமா? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யாருங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: பிரமீலா, ரெடியா?
4: ரெடியா இருக்கேன்.
0: ஓகே,
4: ட்ரை பண்றேன்.
0: நக்கீரர், பொற்காசு, கடவுள்,
4: திருவிளையாடல்.
0: சூப்பர் பிரமீலா, சூப்பர், நன்றி.
4: நன்றிங்க மேடம்.
0: வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து?
5: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
5: நூர் முகமது.
0: நூர் முகமது, ரெடியா?
5: ரெடி மேடம்.
0: ஓகே. காக்கா, கோர்ட், ஹீரோவோட முதல் படம். சூப்பர் சார், நன்றி.
5: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து?
6: ஹலோ.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் ரெயின்போ, உங்க பேர் சொல்லுங்க.
6: கும்போணம் சரவணன். சொல்லுங்க மேடம், என்ன படம்?
0: சரவணன். ஓகே. ஜீப், கபடி, லைட் ஹவுஸ்.
6: கபடி,
0: லைட் ஹவுஸ். ஜீப், ஜீப், ஜீப். ஃபர்ஸ்ட் க்ளூ ஜீப்.
6: ஜீப் காக்கா, காக்கா.
0: இல்லையே, இல்லையே. அதுல லைட் ஹவுஸ் வராதே, கபடியும் வராதே.
6: கபடியும் வராதே.
0: ஓகே, யோசிச்சிங்க, நன்றி. வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து?
7: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
7: திருவண்ணாமலை மாவட்டம், தேசூர் மண்டலம், கிராமம் மாஜ, கந்தசாமி.
0: கந்தசாமி சார், என்ன படம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
7: என்ன சொல்லுங்க, நான் இப்பதான் ட்ரை பண்ணி சொல்லுங்க.
0: ஓகே. ஜீப், கபடி, லைட் ஹவுஸ்.
7: கில்லி.
0: சூப்பர் சார், நன்றி.
7: நன்றி.
0: ஓகே, லாஸ்ட் காலரே ரொம்ப அழகா அருமையா கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட்

ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில் விளையாடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள். அட நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னா வருத்தப்படாதீங்க, அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக இருக்கு. இதே மாதிரி இன்னொரு கேம் ஷோவில் திவ்யா உங்களை உங்களுக்கு சந்திக்கிறேன். வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதுதான் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். உணவு பழக்கங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. இன்னொருத்தவங்க அவங்கள பற்றி பேசுகிறாங்களே, அட இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நினச்சி அது வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே கவலை ஆக்கிடாதீங்க. ஏன்னா அவங்க பேசுறது நம்ம கிடையாது, நம்ம யாருன்னு நமக்கு தானே தெரியும். அதனால லைஃப்ல கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரங்களில் உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்தியாக சாப்பிடுங்க. இந்த வெயில் காலம் போக மாட்டேங்குது அப்படின்னா அது பொறுமையாக தான் போகும். அதனால நம்மளுடைய உடலை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். இன்னைக்கு ரெயின்போல உங்களோட கலந்துக்கல எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில திவ்யா உங்களை வந்து சந்திக்கிறேன். எதுவாக இருந்தாலும் கடந்து போகும், பார்த்துக்கலாம், ஹாப்பியா இருங்க. நீங்க தொடர்ந்து நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 அப்படின்ற நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, ஹாப்பியா இருங்க. ஓகே, இப்போ உங்களுக்காக மாரி 2 திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசைகளை, தனுஷுடைய வரிகளை தனுஷ் மற்றும் தி இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இந்திய ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இலங்கை ஏ அணி சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். நீங்க எங்களுக்கு கால் பண்ணணும் சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கால் பண்ண

0: இந்திய தொலைபேசி எண்கள் 2980638 மற்றும் 2952055544. இதே வெளியூர் நேயர்களாக இருந்தாலும் இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ண நேயர்களாக இருந்தாலும் 044 என்ற இணைப்பு என்ன போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியின் முதல் நேர் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: செந்தில் கண்ணன் பேரடம்.
0: சொல்லுங்க சார்.
1: நான் தொழில் ஆரம்பிச்சேன் மேடம். அதாவது முன்னாடி நான் தொழில் செஞ்சிருந்தேன், சரியா இல்ல. மேரேஜுக்கு அப்புறம் கடை வச்சேன். கடை வச்சு அது வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு அதை நான் தொடர்ந்து ஆரம்பம் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வச்சேன்னா அதான் மேடம் நமக்கு.
0: சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
1: வாய்ப்புக்கு வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்த நேர்களை வணக்கம். சொல்லுங்க கலாமா, எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா
0: இருக்கமா, சொல்லுங்க. எதிர்பாராதமா நடந்த ஒரு நல்ல விஷயம்னா இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு

0: அடுத்த நேர்களை வணக்கம். சொல்லுங்க கலாமா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கமா, சொல்லுங்க. ஓகே, உங்களோட லைஃப்ல எதிர்பாராதமா நடந்த ஒரு நல்ல விஷயம்னா இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவீங்க. ஓ, எதிர்பாராத விதமா அது நடந்துச்சா?
1: ஆமா மேடம், என் அக்கா வரவங்க வரவேல அப்புறம் வந்த லாஸ்ட் எல்லா இல்ல ஃபங்க்ஷன்ல முடிவு வந்தாங்க அக்கா, அது சந்தோஷம்.
0: சூப்பர்மா, சூப்பர். அவங்க
1: ஒர்க் பண்றாங்க மேடம், அவங்க அதனால வந்து லாஸ்ட் வந்து மீட் பண்ணிட்டாங்க.
0: ஓகேமா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. நிறைய நேர்கள்ட்ட பேசலாம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்திலையும் பதிவு செய்யுங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஐ திரைப்படத்திலிருந்து.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: உங்கள் லைஃப்ல எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும், இதை நானே எதிர்பார்க்கலையடா என்னோட லைஃப்ல இப்படி ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது உங்க லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா அதை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த முகநூல் பக்கத்திலையும் நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம், கால் பண்ணியும் உங்களோட கருத்துக்களை நீங்க எங்களோட சொல்லலாம். அடுத்து நேர் யாருங்கிறத பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கங்கம்மா, நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேங்கம்மா.
2: சொல்லுங்க சார்.
3: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கலாமா? லைன் கிடைச்சி உங்கள்ட்ட பேசுறதே பெரிய பெரிய விஷயம்.
2: எதிர்பாராத நேரத்துல நடந்த நல்ல விஷயமா?
3: ஆமாங்க.
2: ஓகே சார், தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங்.
3: நம்ம நம்மளோட தேசத்துல பிறந்ததே ஒரு பெரிய விஷயமா, புனித பூமிமா இது. அதே அதே அதே நல்ல விஷயமா, நிறைய நல்ல விஷயம் இருக்குங்கம்மா.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
3: நன்றிங்கம்மா.
2: கண்டிப்பா நம்மளை சுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா நம்மளோட லைஃப்ல எதிர்பாராத நேரத்துல ஒரு சடனா வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். நம்மளுக்கு நல்லதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்காதே அப்படின்ற மாதிரி நம்மளே ஆச்சரியப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: காத்து மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் சென்னை ரெயின்போ எஃப்எம்மையும் ரெயின்போ மேடையும் அன்பு அறிவிப்பாளர் வந்து தங்கூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
2: எப்படி இருக்கீங்க சார்?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சிறப்பா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். சொல்லுங்க.
4: அதாவது நான் வந்து வேளாங்கண்ணில வந்து மருந்து கடை ஆரம்பிச்சலான்ட்டு அந்த ஏரியால போகும்போது அந்த ஏரியா பாக்கும்போது எந்த ஊர்லடா வைக்கலாம்னு பாக்கும்போது பத்துல வந்த காலேஜ் போனவங்க எல்லாம் பாமிட்டு மாத்திரையே கிடைக்கல நினைச்சுங்க. எந்த ஊர்னு வேளாங்கண்ணில உடனே டக்குன்னு சைக்காய அந்த ஊர்ல போய் கடை
2: வச்சேன். இப்ப நல்லது நடந்துருச்சா? நல்லா ஓடுதா கடை?
4: நடந்து நடந்துச்சு, நல்லா இருக்கு.
2: தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க் யூ. அந்த ஸ்பார்க்னா இப்படிதாங்க இருக்கணும் ஸ்பார்க். இன்னொருத்தவங்களுக்கு கதி கலங்கி நிக்கிறப்ப இவருக்கு ஒரு பிசினஸ் ஐடியா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நடந்திருக்கும். அதே போல விஷயங்களை நீங்க எங்களோட கால் பண்ணி பகிர்ந்துக்கணும்னா கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-6000-38 மற்றும் 295-2055-54. அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்மா.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் திருவண்ணாமலையில இருந்து ராசு பரமானந்தம் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார்.
5: அதாவது எனக்கு எதிர்பாராம திருமணம் நடந்தது. எப்படி சொல்லுங்க? நான் முதல்ல பார்த்த பொண்ணே முடிஞ்சு போச்சு.
2: முதல்ல பார்த்த பொண்ணே முடிஞ்சு போச்சு.
5: நானும் ஒரு 4-5 பேர் பார்க்கலாம், ஒரு கட்டி கொஞ்சம் எல்லாம் சாப்பிடலாம்
2: அவரோட திருமண வாழ்க்கையை வந்து கண்டிப்பா ரொம்ப ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நல்ல விஷயம் சொல்லும் போதே அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. வசுந்தரா தாஸ் மற்றும் பிரவீன்மணி அவர்கள் இணைந்து பாடிய பாடல், முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஷக்கலக்க பேபி என்ற பாடல். Shakalaka baby, shakalaka.

0: 보기 맛소이다.
1: Rainbow FM.
2: 5 மணி 19 நிமிடம் ஆயாச்சு. FM Rainbow 101.4 கேட்கறக்கும் நிகழ்ச்சி Rainbow மேடை. நம்ம லைஃப்ல எதிர்பாராத நேரங்கள்ல ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். எப்பவுமே நல்லதே நடக்காத நம்ம வாழ்க்கையிலயா இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்போம். அப்படி ஒரு அதிசயமான ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா அது ஒரு சுவாரஸ்யமான நல்ல விஷயமா இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-60-0-3-8 மற்றும் 295-2-0-5-5-4. அடுத்த நேரம் யார் இங்க இருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: கார்த்திக் பேசுமா மேம்?
2: சொல்லுங்க கார்த்திக், எப்படி இருக்கீங்க?
3: நான் இருக்கேன் மேம்.
2: சொல்லுங்க.
3: நான் வந்து எங்க கடை வந்துச்சு மேடம், அதாவது வீடு லீஸ்ட் விட்டுட்டு நாங்க வேற வீட்டுக்கு போயிட்டோம். சோ நாங்க 5 வருஷமா லோன் ட்ரை பண்ணிட்டா இருக்கோம், கிடைக்கவே இல்லை. கிடைச்சி நாங்க வீட்டுக்கு போயிட்டோம் மேம், திருப்பி பழைய வீட்டுக்கு.
2: சூப்பர் சூப்பர். எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு லோன் கிடைச்சிருக்கு.
3: ஆமா,
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங்.
3: ஓகே,
2: அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம், மாதவன் செல்வராஜ்.
2: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்
2: மேடம். உங்க லைஃப்ல எதிர்பாராத நேரத்துல நடந்த நல்ல விஷயம்?
4: ஒரு 3 நாள் முன்னதா இது வெட்டிங் டே கொண்டாடினேன், 33 வருஷம் கழிச்சு. அதெல்லாம் என்னுடைய நல்ல இதுவா.
2: சூப்பர் சூப்பர், சிறப்பு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
2: அடுத்த நேயர்களே வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத நேரத்துல நடந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
5: நல்ல விஷயமா? என் வாழ்க்கையிலயா? என்ன பண்ண, கம்மன்னு இருந்தா என் பிள்ளை என்ன பண்ணி ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வந்து, ஏன்னா இது நான் போகாமங்கிறதான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு அருமையான ஒரு 800 ரூபாய்க்கு ஒரு புடவை வந்துச்சு.
2: உங்களுக்கா?
5: ஆமா.
2: வாவ், அப்படி ஷாக் ஆயிட்டீங்களா?
5: அதை பார்த்துட்டு, அந்த புடவை பார்த்துட்டு நான் சாத்தானம் பாரு மீனா, எப்பா அந்த சந்தோஷம் எனக்கு ஒன்றுனா அந்த புடவை கூட அன்னைக்கு கட்டி பார்த்து
2: நினைப்போம். ஆனா நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பத்மாதி அம்மா சொன்ன மாதிரி ஒரு சின்ன புடவையா இருக்கலாம், ஒரு ஒரு முழம் மல்லிப்பூவா இருக்கலாம், அவங்க ஆசைப்பட்டு போடக்கூடிய ஒரு சின்ன ஜிமிக்கியா இருக்கலாம், இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில ஒரு 10-20 வருஷம் கழிச்சு கூட நினைச்சு பார்க்கும் பொழுது என்னோட வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அந்த லிஸ்ட்ல வந்து இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆடம்பரங்களும் காசும் பணமும் தான் பலருடைய சந்தோஷங்களை நிர்ணயிக்கும் பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்களும் உங்களுக்கு நீங்க செலவழிக்கக்கூடிய நேரங்களுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத சந்தர்ப்பங்களையும் ஆச்சரியங்களையும் ஒருத்தவங்க லைஃப்ல கொடுக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கு. இதே போல தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. சின்மையே மரியம் ஜோலா மற்றும் கீர்த்தி அவர்கள் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் குரு திரைப்படத்திலிருந்து மையா மையா.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூள்.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: ஐந்து மணி 30 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். அடுத்த நேர் யார் எங்கிட்ட பாக்கலாம்? ஹலோ, வணக்கம். வணக்கம்
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க
4: மேடம்? நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் அம்மன்னாவில் இருந்து சோமசுந்தரம் பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
3: சிறப்பா இருக்கேன், சொல்லுங்க. எதிர்பாராத நேரத்துல நல்லது நடந்திருக்கும், கெட்டது நடந்திருக்கும். பட் ஆனா நம்மளோட நிகழ்ச்சியில நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான். அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ.
3: ஹலோ,
5: வணக்கம் மேடம். கோயம்புத்தூர் பார்த்திபன் மீனா மேடமா? மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம், எப்படி இருக்கீங்க பார்த்திபன்?
5: நலமா இருக்கேன் மேடம். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: சிறப்பா இருக்கேன், சொல்லுங்க.
5: அதாவது வாழ்க்கையில நிறைய விஷயம் நடந்தது மேடம். நல்ல, அதாவது மேரேஜ் நடந்தது, ஒரு பையன் பிறந்தான், ஏதாவது சில விஷயம் நடந்தது, கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுத்து முன்னேற வச்சாரு கடவுள். அதான் வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம் மேடம்.
3: சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
5: நன்றி.
3: அடுத்த நேரத்துல வணக்கம்.
6: ஹலோ.
3: ஹலோ,
6: மேடம்.
3: சூப்பர் சூப்பர், சிறப்பு சார், தேங்க் யூ ஃபார் காலிங்.
6: தேங்க் யூ, தேங்க் யூ மேடம்.
3: அடுத்த நேரோட வணக்கம்.
7: சகோதரிக்கு மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி
3: மேடம்.
7: தலைப்பு சூப்பர் தலைப்பு.
3: நன்றி நன்றி.
7: என் பொண்ணு ரெண்டு வாட்டி வந்து பாத்து பாத்து போயிட்டாங்க மாப்பிள்ள மாப்பிள்ள
3: வீட்டுக்காரு.
7: எங்கேயும் பாத்துட்டு தெரிய நம்ம வீட்டாண்டிய வந்து, சரிப்பா ஒண்ணு நான் கட்டிக்கிறேன்பா. ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிப்போச்சு மேடம். ரொம்ப அவ்வளவு தேடினோட தெரிய பொண்ணு கட்டிக்கிறேன்னு
3: சொல்றாங்கல்ல,
7: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு மேடம்.
3: சூப்பர் சார், சூப்பர், தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ,
7: வாய்ப்பு, நன்றி மேடம்.
3: இதுல இருந்து நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், தன்னோட பிள்ளைங்களோட கனவுகளா இருக்கட்டும், இப்படி எல்லாமே எது சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன ஆறுதல்கள்லயும் இன்னொருத்தவங்க நம்மளுக்கு இன்னொருத்தவங்க மேல இருக்கக்கூடிய அந்த அன்பின் மூலியமா தான் இருக்கு. நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். சென்னை ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்திலயும் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல், புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல் உங்களுக்காக.

38 நிமிடம் ஆயிட்டே இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில உங்களோட வாழ்க்கையில தற்செயலாக நடந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா அது என்ன அப்படின்றத கேட்டிருந்தோம். கண்ணன் வி அவர்கள், என் மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்கள், மாலை வணக்கம், ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மீனா அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க. கலில் அகமத் அவர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, பொன்னேரியிலிருந்து நிகழ்ச்சி அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக முகமது மியான் அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கொருங்காத்தூர் கே

0: ஞானமுருகன் அவர்கள் இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ரேவதி ராஜன் பாபு அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர் மற்றும் பண்ணைப்புறம் மணிகண்டன் அவர்களும் இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. நீங்களும் உங்களோட கருத்துக்களை முகநூல் வழியாகவும் பதிவு செய்யலாம். அடுத்த நேர் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க. மீனா மேம்
0: நல்லா இருக்க? சந்திரசேகர் நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க, ஒரு வழியா உங்களை பிடிச்சிட்டேன் மேம்.
0: சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி, அதாவது எதிர்பார்க்காத சமயத்துல எனக்கு கிடைச்சதுன்னா மேம், கொஞ்ச நாள்லயே நான் வந்து காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேமிச்சு நான் வீட எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவேன் அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்ல மேம். வேலூர் மாவட்டத்துல சொந்த வீடு அப்படிங்கறது இருக்கு, பட் எனக்கு பிளான் இருந்தது நான் கண்டிப்பா கட்டணும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படின்ட்டுன்னு. ஆனா குறுகிய காலத்துல எனக்கு வந்த அமௌண்ட் எல்லாம் நல்லா சேகரிச்சு அத டக்குன்னு ஒரு வீடா கட்டி அப்படியே அத கிரகப்பிரவேசம் மாதிரி பண்ணினது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எதிர்பார்க்காத ஒரு சமயத்துல டக்குன்னு வந்தோம், டக்குன்னு வச்சா டக்குன்னு கட்டிட்டோமே அப்படின்ட்டு சொல்லி எனக்கு ரொம்ப பெருமையாவும் ஹாப்பியாவும் இருந்தது.
0: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சந்திரசேகர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேம்.
0: அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். வணக்கம், ஹலோ, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தாமல்பட்டி தலைநெட் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: என்னுடைய இது பார்த்தா மேடம், இந்தியா அந்த T20 வேர்ல்ட் கப் அடிச்சிச்சு பாத்தீங்களா? அது ரொம்ப மறக்கவே முடியல மேடம், என்னால நம்பவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு மேடம்.
0: வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ தேங்க்யூ. உங்களோட வாழ்க்கையில நடந்ததை சொல்லுங்க அப்படின்னா வந்து இந்தியாவுக்கு நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு, மழை திரைப்படத்திலிருந்து.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கே

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: 5:47 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான் கேட்டுகிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நேரங்களில் நடந்த நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்றத கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் தொடர்ந்து கால் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. அடுத்த நேர் யாருங்கன்றத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா. வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன்.
1: சொல்லுங்க பாட்டிமா. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா?
1: சிறப்பா இருக்கேன், சொல்லுங்க.
2: நன்றி. வாழ்த்துக்கலாமா. எனக்கு 1968 ஆசிரியர் பணி கிடைச்சதுமா, அரசுப்படியில என் வாழ்க்கை நடந்து மிக சந்தோஷமான நிகழ்ச்சி அந்தம்மா.
1: சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ.
2: நன்றி.
1: அடுத்த நேரம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் பெருமக்கலம் சிவகுமார் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: மேடம், என்னுடைய வாழ்க்கையில எதிர்பாராத பல வெற்றியை தந்தது வந்து, நான் வேலை செய்யறது மேடம் சென்னை ஜோகோ, அது கோயில் தெய்வம் போல போல வணங்குறேன் மேடம்.
1: வாவ், சூப்பர். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஃபார்
3: காலிங். தந்தது பல வெற்றி தந்தது அது.
1: தேங்க் யூ.
3: ஓகே, நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் மேடம்.
1: அடுத்த நேரம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் மேடம். எலினா இருந்து சண்முகம் பேசுறேன். மீனா மேடம்,
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்க.
4: சின்ன வயசுலயே வந்து நான் வந்து சைக்கிள் கத்துக்கிட்டே நானா கத்துக்கிட்டேன் மேடம். யாருமே எனக்கு உதவியே கிடையாது. நான் சும்மா உருக்கி பாத்துக்கிட்டே இருந்தேன் பாருங்க. நானே ட்ரை பண்ணி ஏறி பாக்கலாம்னு சொல்லி ஏறி பார்த்தா எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆகி போச்சு.
1: நடாது, நம்மளே வண்டி ஓட்டிட்டோம் அப்படின்னு.
4: கீழே கூட நம்மளும் வண்டி ஓட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீழே கூட ஒரு அடிப்படாத வடிக்கு கத்துக்கிட்டு இன்னைக்கு உங்க கூட பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ.
4: நன்றி.
1: அடுத்த நேயர். ஹலோ.

0: ஹலோ,
1: வணக்கம் மேடம். கிழக்கு தமிழ் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க ராஜசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம். எதிர்பாராத அது இருந்தாக்கா, நானும் எனக்கும் மனைவிக்கும் திருமணம் நாள். அன்னைக்கு திடீர்னு நாங்கள் திருப்பதி போகணும்னு பிளான் பண்ணோம். அப்போ போயிட்டோம், பெருமாள் தரிசனம் பண்ணவே முடியல. எங்களுக்கு பாருங்க, ஒரு எதிர்பாராத நன்மை எப்படின்னா, உச்சவரா பெருமாள் வந்து வெளியே வந்து காட்சி கொடுத்தாரு. எனக்கு அது பெரிய வாழ்க்கையில மறக்க முடியாம சம்பவம் மேடம். அது பெருமாளே வந்து வெளியே வந்தார். அந்த உச்சவர் ஒருவர்ல அதை பார்த்துட்டு தரிசனம் பண்ணோம். இப்போ சொல்ல வேணாம் நைட்டு. இப்போ என் மனைவி இறைவன்கிட்டே போயிட்டேன்.
0: பரவாயில்ல, இருந்தாலும்
1: சொல்ல வேணாம் பார்த்தேன், சொல்லிடுறேன். சாரி,
0: நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எஸ், ஒரு நபர் நம்ம கூட இல்லைனா கூட அவங்களோட நினைவுகள் வந்து எப்போவுமே நம்மளோட இருக்கும் இல்லையா? அந்த நினைவுகளை நம்ம எப்போவுமே செரிஷ் பண்ணணும் அப்படின்றத நோட்டோட அடுத்தபடியாக பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. ஜே ஜே திரைப்படத்துலேருந்து.

5:55 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைய நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதே கிடையாது. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் போயிட்டே இருக்கும். சில நேரங்களில் எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்களும் நடக்கும். சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காத சில தவறான விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த தவறான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் அதை நம்ம கேதர் பண்ணிக்கிட்டு அப்படியே கடந்து போகணும் அப்படின்ற ஒரு சின்ன நோட்டோட இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருதுன்னு சொல்லிக்கலாம். இதுவரையும் மெசேஜ் அண்ட் காலில் பங்கேற்றுக்கிட்ட நேயர்கள் அனைவருக்கும் என்னோட மனமான நன்றிகளை சொல்லிக்கிறேன். மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்புறதுக்காக நானும் காத்துகிட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி மீனா, இதோட நான் கிளம்புறேன். நிகழ்ச்சி நிறைவு பாடல் தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

0: The time on the clock is 6:30. Please stand by for the regional news in Tamil.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன்.

0: தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ்பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார்.
1: இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட 2வது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்டு ஒர்க்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலம் அறிமுகப்படுத்தப்படும்.
0: முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும் தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அறநிலையங்கள் துறை செயலாளர் திரு குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணத்தின்போது மீட்கப்பட்ட நாகை மாவட்டம் ஆனைமங்கலம் செப்பேடுகளை தாயகம் கொண்டு வந்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் கீழ்வழு அருகே உள்ள ஆனைமங்கலம் 1000 ஆண்டுகள் பழமையான கிராமம். சைவ சமயத்தினை சேர்ந்த சோழ பேரரசர் பௌத்த மதத்திற்கு கொடையளித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நிலவிய மத நிலநடுக்கத்திற்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சான்றுகள் ஆகும். ஆனைமங்கலம் செப்பேடுகள் 2 தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். 2ஆம் தொகுதி 3 ஏடுகள் கொண்டது. ராஜேந்திர சோழனின் பேரனான முதலாம் குலோத்துங்க அவர்களால் கிபி 1086 ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் டச்சு ஆட்சியின் போது டச்சு அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த 2 செப்பேட்டு தொகுதிகளும் நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள் வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். காலை முதல் வரும் மே 14ஆம் தேதி வரை தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை சார்ந்த வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தேவைப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வஞ்சிநகரம் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பது தொடர்பாக அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் அருகே தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலரங்கத்தில் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாதங்கள் பயிற்சி நிறைவு விழா அதன் இயக்குநர் திரு பிரதீப் தலைமையில் இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை திருவிக்கா நகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகள் சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா தஜகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி கன்னியாகுமரி

0: கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: You're catching Drive Time every evening from 6 to 7 p.m. only on FM Rainbow 101.4.
2: Welcome back. You are listening to Drive Time. This is FM Rainbow 101.4 and 102.8 in Pondicherry. We had a number of requests coming our way, so I'm going to be playing them back to back. There's 20 minutes left on the show, so you too can make your request. Either log on to our official Facebook page, which is Chennai FM Rainbow 101.4, or call me on one of these two numbers, 044-2986-0038 or 2952-0554. Coming up is Venga Boys with Shalala.

மயிலாய் பட்டாபி சார் அண்ட் சந்திரசேகரன் சார், ஐ ஹோப் யூ என்ஜாய் லிசனிங் டு யோர் ரிக்வெஸ்ட். கமிங் அப் இஸ் ஃபீல் பை ராபி வில்லியம்ஸ். திஸ் இஸ் கோயிங் அவுட் டு திவாகர் ஷெனாய் சார்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். உங்க விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். உங்க விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய மொபைல் போன் எடுங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்துல நம்மளோட பதிவு இருக்கும். ரெயின்போ சாட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படத்தின் பேர் எங்களுக்கு தெளிவா அனுப்புங்க.

0: நிகழ்ச்சியின் முதல் பாடல் வந்துகிட்டே இருக்கு. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவர்களுடைய விருப்ப பாடல் குணா திரைப்படத்திலிருந்து கண்மணி அன்போடு காதலன் என்ற பாடல் உங்களுக்காக.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன், ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருப்பேன். நண்பர்கள் இருந்தாங்க, ஆனா பேசவே பயமா இருக்கும். என்ன பிரச்சனை உனக்கு? யாருமே கேட்கல. நான் சொன்னாலும் புரியுமான்றது சந்தேகம்தான்.
2: ஏன், என்ன, எதுக்கு, எப்படி, இப்படி எந்த கேள்வியுமே கேட்காம நீ பேசு, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒருத்தவங்க இருந்தாங்க. எல்லாமே மாறிடுச்சு.
1: அப்ப புரிஞ்சுது, பேசணும், நம்மோட மனசு பேசணும், மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசணும். மன அழுத்தம், தனிமை, சோர்வு, இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம். மறைக்கிறதுக்கு குற்றங்கள் அல்ல.
2: ஒரு நம்பிக்கை போதும் ஒருவரை காப்பாற்ற.
1: மனம் பேசட்டும், நாமும் கேட்க தொடங்குவோம். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ். அக்கறையோட சொல்றது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: FM 101.4 இங்க எல்லாமே தோணும். 7:09 ஆச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை தான் கேட்டு மகிழ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் நிறைய நேயர்கள் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. சத்யநாராயணன் எஸ் அவர்களுக்காக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. தெகிடி திரைப்படத்திலிருந்து விண்மீன் விதைகள் என்ற அழகான பாடல். தொடர்ந்து விளம்பரங்கள் வருது. விளம்பரங்களை தொடர்ந்து அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அந்த பாடலை பாடியிருக்கக்கூடியவர்கள் அபய் ஜோத்புர்கார் மற்றும் சைந்தவி அவர்கள்.
1: ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது

0: www.indiapost.gov.in website visit பண்ணுங்க.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 7:14:50. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,600

0: 2 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருடன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமதுடன் தொலைபேசி வாயிலாக உரையாற்றிய அவர் மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் இது அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என கூறியிருக்கிறார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். லெபனான், ஈரான், காசா பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் வணிக கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 26 மாநிலங்கள் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர் கர்நாடகா, தெலங்கானா, ஜார்க்கண்ட், மிசோரம் மாநிலங்கள் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் ராணுவ நிலத்தில் சூரிய மின்சார திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் முறையாக ராணுவ நிலத்தில் பெரிய அளவிலான சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி, நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய அனல் மின் கழகத்துடன் இணைந்து ராணுவ நிலங்களில் சூரிய மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மின்னணு வணிக தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் பொதுத்துறை கொள்முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிஹிர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடையும் வகையில் வெளிப்படை தன்மையுடன் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மின்னணு வணிகத் தளத்தை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது

0: 12 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மகளிர் தொழில் முனைவோர் எண்ணிக்கை 2,16,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் கொள்முதல் 93,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 9 தேதி தொடங்கப்பட்ட அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மிகிர்குமார் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும் எவ்வித இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் இத்திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார்.
1: மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020 ஆண்டு முதல் மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈனாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈனாம் திட்டத்தினுடைய 2.0 வெர்ஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஈனாம் திட்டத்தின் மூலமாக வெளிப்படைத்தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைத்தரகருடைய பிரச்சினையின்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருள்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விலக்கி கூறப்பட்டது.
0: மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர்.
2: என் பேர் பாரதிராஜா, நான் மணியஞ்சி கிராமத்துல இருந்து வரேன். நான் வந்து தென்னை விவசாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காய் எல்லாம் வாடிப்பட்டி வேளாண்மை விற்பனை கூடத்துல வந்து பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதுல வந்து எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாம எனது பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 48 மணி நேரத்துல ஏறிது. ஈனாம் திட்டத்துல இதை போறதுனால எனக்கு நல்லா பெருமையா இருக்கு.
3: வாடிப்பட்டியில இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்துல வந்து நாங்க காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்க வெளியே கொடுத்தா வந்து தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாம இங்க வந்து குடுக்கறது எங்களுக்கு நல்ல லாபமா இருக்கு. போட்டதுல இருந்து 48 மணி நேரத்துல வந்து எங்களுக்கு பேங்க்ல வர வச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்.
0: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை எழுப்பி ஒருங்கிணைந்த அவாமி குழு நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராவல்கோட், முசாராபாத் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. 100க்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்டன் குவான்லி ஸ்டான்லி சிங் இணையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஏழு மணி 25 நிமிடமாயாச்சு. கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன் அவர்களுடைய விருப்ப பாடல் கிரீடம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட தகவல்கள். இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 7:40.
1: பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள

0: தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஏழு மணி 41 ஆக கூடிய இந்த ரேலை கேட்டுருக்கோம். எப்போ ரெயின்போ 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ். ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கோம். அடுத்தபடியாக பாடல் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லிருந்து விருப்ப பாடலாக கேட்கக்கூடிய பாடல் சர்வம் திரைப்படத்திலிருந்து சிறகுகள் வந்தது என்ற பாடல்.

7:46 நிமிடம் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து பளபளக்கிற பகலானி என்ற பாடல் பாலாஜி நவநீத் அவர்களுடைய விருப்ப பாடலாக

0: எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 7:52:52 ஆயாச்சு. இன்று ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் பல அழகான பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிறைய நேர்கள் உங்களுடைய விருப்பங்களை கேட்டும் சில பாடல்களை மட்டுமே வந்து ஒளிபரப்ப முடிஞ்சது அப்படின்றதுக்காக வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தம் திரைப்படத்திலிருந்து சாணக்கியா சாணக்கியான்ற அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டு மகிழ்பவர் மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்கள். இந்த கேட்கக்கூடிய பாடலை பாடியிருக்காங்க சாதனா சர்க்கம் அவர்கள், எழுதியிருக்காங்க கலைக்குமார் அவர்கள், இசையமைச்சிருக்காங்க தேவா அவர்கள். ஒரு சூப்பரான ஒரு சாங் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த பாடலோட நானும் கிளம்புறேன். மீண்டும் 9 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தன், திஸ் இஸ் மீனா சிங்கிங் ஆஃப் எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாம் எப்பவுமே சமதுல.

0: 101.4 இங்க எல்லாமே தோணி.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று

அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ் பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார். இத்திட்டத்திற்கு முதல்கட்டமாக 354 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாகவும், 2500 பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கு நடைபெறும் குற்றங்களை தடுக்கும் வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ட்ரோன் வாயிலாக கண்காணிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக திரு விஜய் கூறினார். முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினத்தையொட்டி தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் சார்பில் பல்லாவரம் தாம்பரம் இடையேயான லெவல் கிராசிங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர்கள் திரு அன்கூர் சௌஹான், திரு செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 16 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: ரெயின்போ ராகங்கள்.

அழகான பாடல்களை கேட்க காத்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் வான்மதி திரைப்படத்திலிருந்து வைகரையில் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில்.

2026-27 கல்வி ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை BVSC மற்றும் AAH மற்றும் BTEC. 2026-27 கல்வி ஆண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, BTEC ஃபுட் டெக்னாலஜி கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, BTEC பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, BTEC டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 25/5/2026 காலை 10 முதல் 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து அயல்நாடு வாழ் இந்தியர் NRIS அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வார்ட் ஆஃப் NRIS அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்கள் www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

ஒன்பது மணி 34 நிமிடமாக போது ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டே இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் தடயம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் பலர் பாடிய பாடல், அதைத் தொடர்ந்து சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து செம்பூவே பூவே உரு என்ற இரண்டு பாடல்கள் உங்களுக்காக.

0: 9:44 நிமிடம் ஆகிட்டே இருக்க ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் சேனாதிபதி திரைப்படத்திலிருந்து மூணு முழம் மல்லிகைப்பூ என்ற பாடல்.
1: மூணு முழம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பாகுதடி, முட்டக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

9:49 ஆயாச்சு. அடுத்தபடியாக பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடும் என்ற பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01. கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
1: ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் பல அழகான பழைய பாடல்கள் கேட்க காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தபடியாக சபாஷ் மாப்பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து யாருக்கு யார் சொந்தம் என்ற பாடல் மற்றும் தாயில்லா பிள்ளை திரைப்படத்திலிருந்து வாமா வாமா என்ற இரண்டு பாடல்கள் உங்களுக்காக.

10:09 நிமிடம் ஆயிற்றுக்கு. ரெயின்போ ரீவாய் நிகழ்ச்சியில் அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்தபடியாக பாடல்கள் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து என்னை யார் என்று எண்ணினே என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும் பனித்திரை திரைப்படத்திலிருந்து இருக்கும் இடம் எங்கே சொல்லிறைவா என்ற பாடல்கள்.

10:16 ரெயின்போ ரீவா நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். அடுத்தபடியாக பாடல் பனித்திரை இத்திரைப்படத்திலிருந்து இருக்கும் இடம் எங்கே சொல்லிறைவா என்ற பாடல் பி சுஷிலா அவர்களுடைய குரலில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில். அதைத் தொடர்ந்து பாக்யலக்ஷ்மி திரைப்படத்திலிருந்து காதல் என்றால் ஆணும் பெண்ணும் என்ற பாடல் ஏஎல் ராகவன் மற்றும் பி சுஷிலா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில்.

10:24 நிமிடமாயாச்சு. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் பல அழகான பழைய பாடல்கள் கேட்டு ரசித்திருக்கோம். அந்த வகையில் அடுத்தபடியாக பாடல்கள், பணம் பந்தியிலே திரைப்படத்திலிருந்து கள்ளும் கள்ளும் மோதும் என்ற பாடல், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரல்களில், காமு ஷெரீப் அவர்களுடைய வரிகளில், கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில். அதைத் தொடர்ந்து அடுத்த பாடல் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து நெத்தியிலே ஒரு குங்கும பொட்டு என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இதை பாடியிருக்காங்க பி சுஷீலா மற்றும் பலர். இதற்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள், இதற்கான வரிகள் எழுதியிருப்பவர் கண்ணதாசன் அவர்கள்.

10:32 ஆயாச்சு. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அழகான பழைய பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்தபடியாக பாடல்கள், அரசிலாங்குமாரி திரைப்படத்திலிருந்து தாரா தாரா அவர் வருவாரா அப்படின்ற பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பாடலை பாடியிருக்காங்க எஸ் ஜானகி அவர்கள், இயற்றியிருக்காங்க கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள், இசையமைச்சிருக்காங்க ஜி ராமநாதன் அவர்கள்.

0: பாடல்கள்.
1: அதைத் தொடர்ந்து அடுத்த பாடல் கொங்கு நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து கரும்பாக இனிக்கிற பருவம் என்ற பாடல். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்கள் பாடிய பாடல். ஏ மருதகாசி அவர்கள் இயற்றி, கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில்.

0: 10:39 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ ரீவாய் நிகழ்ச்சியில் பல அழகான பழைய பாடல்களை கேட்டு ரசித்துட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்தபடியாக பாடல்கள். குமுதம் திரைப்படத்தில் இருந்த ஒரு அழகான பாடல், காயமே இது பொய்யடா என்ற பாடல். இந்த பாடலை பாடியிருக்காங்க ஏஎல் ராகவன் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். இசையமைச்சிருக்காங்க கே வி மகாதேவன் அவர்கள். தொடர்ந்து அந்த பாடலை தொடர்ந்து அவனா இவன் என்ற திரைப்படத்திலிருந்து கல்யாண திருநாள் என்ற பாடல், பி சுஷிலா அவர்களுடைய குரலில், வித்வான் கே வி லக்ஷ்மணா அவர்களுடைய வரிகளில், அவருடைய இசையிலுமே உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு.
1: காயமே இது பொய்யடா, சிவசிவா வெறும் காற்றடைத்த பையடா, நமச்சிவாயம் கேளு

0: வாடிவிடு.
1: வாயும் பொய்தான் வயரும் பொய்தான் யாவும் பொய்யே தானடா. மாய உலகில் மயங்கும் மனிதா வம்புவாதம் ஏனடா. மாய உலகில் மயங்கும்

ஜல்தி ஆன்சர் பண்ணடா. சரக்கு சரக்கு சரக்கு இருந்தாக விட்டு விடு, இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு. சரக்கு இருந்தாக விட்டு விடு, இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு. காயும் கனியும் உடலை வளர்க்க கடவுள் படைத்த

0: நில்லடா.
1: என்னையா இன்சல்ட் பண்ற?
2: ஆளை பார்த்து காளை என்று அழைக்கும் இடைய கேளடா, மூளை இல்ல நீயும் சரக்கு சரக்கு.

10:47 ஆயாச்ச. ரெயின்போ ரீவா நிகழ்ச்சியில் அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்தபடியாக பாடல் குமாரராஜா திரைப்படத்திலிருந்து அங்காடி கடை வீதி என்ற பாடல். ஏ ரத்னமாலா மற்றும் டி எல் ராஜேஸ்வரி அவர்கள் பாடியிருக்காங்க, டிஆர் பாப்பா அவர்களுடைய இசையில். அடுத்தபடியாக பாடல் அன்னை இல்லம் திரைப்படத்திலிருந்து மடி மீது தலை வைத்து என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவர்களுடைய குரலில்.

8:55 ஆயாச்சு. ரெயின்போ ஈவென்ட் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் என்னுயிர் தோழி திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல் மருதாணி சிவக்கும் என்ற பாடல். இந்த பாடலுடன் நானும் கிளம்புகிறேன். மீண்டும் இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மீனா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3. கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். எஸ், இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில சித்ரா அவங்களுடைய குரல்ல பாடல் கேட்டு முடிச்சும் நேரம் 11:12 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் ஆத்தா உன் கோவில் இல்லை திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்ல காளிதாசன் வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

அதிகாரி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரலில், வாலி வரிகளில் கங்கை அமரன் அவர்களுடைய இசையில பாடலில் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:22 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ, சித்ரா அண்ட் பானுமதி இவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:33 ஆயிட்டிருக்கு. அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து மனோ மின்மினி இவங்களுடைய வாய்ஸில், வாலி வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் புலமைப்பித்தன் அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ.

இசையில் பிரைஸ் உடன் வருகிற இளையராஜா அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:43 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஹரிஹரன், சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதுவும்.

நேரம் 11:54 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ் நிறைவு பாடலாக நம்ம கேட்க போகிற பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பி சுசிலா அவங்களுடைய குரலில், மு மித்தா அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:59. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நட்ராஜ். இனி கேட்கலாம் தொடர்ந்து இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: முத்தம்
1: மித்தம் மித்தம்
0: தொத்து தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டித்தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நாம் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை.

பாட்டு போல் வெள்ளை மனசு. நான் தன்னன் தானி காட்டு ராஜா, என் கோட்டத்தில் எத்தனை ரோஜா. நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் கோட்டையில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

எங்கள் வழி துணை. பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல நிறத்தில் பூத்த மலர்கள் ஒரு மாலை போல் உருமாறும். நான் தன்னந்தனி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

மரப்பட்டை போல பைரத்தோடு கட்டு போல முன்னும் பின்னும் மின்னுதங்க வீட்டு பொண்ணு உங்க நாட்டு பொண்ணு. பாலை மரப்பட்டை போல பைரத்தோடு கட்டு போல முன்னும் பின்னும் மின்னுதங்க வீட்டு பொண்ணு உங்க நாட்டு பொண்ணு. பழுத்த பாக்கு நிறத்திலே பொண்ணு இருக்கு, அதை பார்க்க உனக்கு

இள வயசு வருமா, விரல்கள் மேல பட்டா உடம்பு.

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்

ஊருல போல கட்டல எங்க கதை போலது நடக்கலையா. வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போடலை.

வாழ்க்கைய ரசிக்கணும்னா வஞ்சி கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட

சொல்லவா? கதையா சொல்லவா?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

மங்கலம். ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். போரூர் ஆர் ஜெயவேல் அவர்கள் தபில். முதலில் வாரணமுகவா, கோட்டீஸ்வரய்யர் சாகித்யம், ஹம்சத்வனி ராகம், ரூபகதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து சாரசாட்ச பரிபாலய என்ற சுவாதி திருநாள் கிருதி பந்துவராளி ராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டீர்கள். போரூர் ஆர் ஜெயவேல் அவர்கள் டபுள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பொன்பளை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது மணிகிருஷ்ணசாமி அவர்களின் குரலில்.

நகாரம் சிகையாதிஷேத் வேகாரம் நேத்ரயோர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்திரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்கம் படந்தம் தத்.

ரக்ஷரக்ஷஹ பூதக்ரஹாம்ஸ்சூர்ணய சூர்ணயாரேன த்வம் யாதுதான ப்ரமத ப்ரேதமாத்ர பிஷாச விப்ரக்ரஹ கோர த்ருஷ்டி தரேந்திர வித்ராவய கிருஷ்ண பூரிதஹ பீமஸ்வனோரேர் ஹ்ருதயானி.

நேரம் 5:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

நேரம் 5:28. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.